0: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் யூ டூயிங் வெல். என் பேர் வந்து சாய்ஹரன் முரளிதாசன். நான் ஒரு கர்னா வோக்கலிஸ்ட், டொராண்டோவில் இருக்கிறேன். ரொம்ப நாளாக நான் பாடிட்டு வரேன் மியூசிக். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் காலமாக சினிமா சாங்ஸும் பாடிட்டு வரேன். ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு பாடுறேன் நான் கொஞ்ச நாளாக. ஸோ ஹோப் யூ என்ஜாய் இட்.
1: வணக்கம் எல்லோருக்கும், எனது பேர் சாய் ஷரன் முரளிதாசன். நீங்கள் நினைக்கிற உண்மை தான், நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. நான் தான் தம்பி, அதை பார்க்குறது யங்காக இருக்கிறேன். பட் நானும் கர்நாடக சங்கீதத்தில் கனகாலமாக பாடுறேன். ஒரு இளம் வயதிலே பாடுறபடியாக எனக்கும் சினிமா சாங்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம், ஒரு பெரிய ஆசையும் வந்தது. ஸோ கனகாலமாக பாடுறேன். அண்ட் இந்த வாய்ப்பை அமைத்த தந்த டிவிஐ நேர்களுக்கும் சிஎம்ஆர் நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அஸ் டுடே.
2: அனைவருக்கும் வணக்கம், எனது பேர் தாமரா ரஜிகரன். நீங்கள் மேபி என்ன டிவிஐ சூப்பர் ஸ்டார் சீசன் 3 அண்ட் சீசன் 4 பார்த்துருப்பீங்க, அலாங் வித் சிஎம்ஆர் ஸ்டார் சர்ச் அஸ் வெல். ஸோ டிவிஐ என்றது மீன் சிஎம்ஆர் டிவிஐ எந்த இசை பயணத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பின் த அப்சலூட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ இட்ஸ் an honor to be here with my two brothers. So I'm excited, we're all excited to be performing today. உங்களுக்கு நாங்க நிறைய பாடல்கள் prepare பண்ணி வந்திருக்கோம். So நீங்கள் எங்களோட இணைந்து கலக்கிறதுக்கு we kindly request that you call the live call number 416-292-4059. அதோட இணைந்து நீங்கள் TVI HD தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க, CMR Tamil HD ரேடியோவில் கேட்டு கொண்டிருப்பீங்க, or we hope to see you all watch it on TVI Tamil Vision International Facebook. And நீங்க அதுல போடுற comments அதுல கூட எங்களால you know acknowledge பண்ண முடியும். So உங்கள support உங்களுக்கு மிகவும் தேவை. So yeah.
1: Yes. இவளோட முதல் பாட்டு தொடங்குறதுக்கு முந்தி நான் அடுத்த பாடலுக்கு ஒரு clue ஒன்று கொடுக்க போறேன். So அடுத்து வருவது வார பாடல் வித்யாசாகர் இசையமைப்புல வந்த ஒரு பாடல், நடிகை நடிகர்கள் நடித்தது, விக்ரமும் அசினும். ஸோ நேர்களை கனவா கழுங்க, இசையமைப்பு பாடல் வித்யாசாகர், நடிச்ச நடிகர் விக்ரம், நடிச்ச நடிகை அசின். உங்களோட க்ளூ, உங்களோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு நானும் யோசிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ என்ன அடுத்த பாடல் என்ன வரப்போகுது. ஸோ சாய்ஹரன், தாமரா, குட் லக், யூ கைஸ் காட் திஸ், கலக்குங்க.
0: தேங்க்யூ. மற்றும் மிக்க மிக்க நன்றி எங்கள் முழு நேயர்களுக்கும், உங்களோட தொடர்ந்த ஆதரவுக்கு, எங்களை மாதிரி பாடல்களுக்கு உங்களுக்கு வந்து முன்னால பாடுறதுக்கு மிக்க மிக்க நன்றி.
2: அண்ட் ஜஸ்ட் ஒன்ஸ் மோர், இப்போ நீங்கள் சரண்ட க்ளூவை வச்சு நீங்கள் சாங்கை கெஸ் பண்ணிட்டீங்களா, எங்களோட பாட்டு டைம்லேயே நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் பாடின உடனே we'll be able to connect with you. So, yeah.

0: நன்றி. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் சாங். அப்படியே நாங்கள் சரணை கூப்பிடுவோம்.
1: Next up, Sharon and Tamra. So yeah, I hope you all enjoy the next song.
0: So I think நாங்கள் முதல் எங்களோட பாட்டுக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட
2: வணக்கம் சாய்ஹரன், வணக்கம் தாமிரா. நான் நிர்மலன்னா காய்க்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்கள் நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: அமேசிங் சிங்கிங், அமேசிங் சிங்கிங். இதுதான் தமிழ் சினிமால வந்த முதல் ஸ்டீரியோ பாட்டு என்று நினைக்கிறேன்.
1: Oh, okay, okay. நல்லது.
2: ஐயா இளையராஜா அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நாங்கள் அப்ப கேட்ட பாட்டு எழுதுகள். அப்ப இப்படி பழைய பாட்டு எல்லாம் தேர்ந்தெடுத்து பாருங்க, நல்லா இருக்கு. அமேசிங் சிங்கிங், யேசுதாசன் ஜானகியும் பாடின மாதிரி அப்படியே இருக்கு.
1: மிக்க நன்றி. மிக்க நன்றி.
2: காட் பிளஸ் போத் ஆஃப் யூ. மிச்சாக்கள் என்ன சொல்லி நம்ம பார்ப்போம்.
0: நன்றி.
2: கீப் அப் தி குட் வொர்க்.
0: Thank you so much. In the time எடுத்து எங்களுக்கு இவ்வளவு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு நன்றி. Thank you so much. I think நாங்கள் இன்னொரு நேரம் இருக்கு. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
4: ரொம்ப
3: நல்லாவே
4: இருக்கும். நல்லா பாட போனோம். இதுவரை பாடி இருக்கிறீங்க. ஒரே ஒரு பாடல். அடுத்த பாடலுக்கான குழு தந்த நீங்க. நன்மைக சொல்லித்தரவா அந்த பாடல்
0: இருக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்க ஃபிகர் பண்ணலாம். இருக்கலாம்.
3: ஒரு குட்டி சர்ப்ரைஸ்
4: இருக்கலாமா? ஓகே ஓகே. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி.
3: அடுத்த நேர்.
1: அடுத்த நேர்.
5: வணக்கம். மூவருக்கும் டவுன்மே சந்திரன். அப்படி இருக்கிறீர்கள்?
3: டொனல்ட் சந்திரன். எப்படி?
1: வணக்கம் டொனல்ட் சந்திரன். எப்படி இருக்கீங்க?
5: ஓ, நல்லமா மகிழ்ச்சியா இருக்கோம். முன்னிலேயே இந்த மாலை ஒளியே மகிழ்ச்சியா கலெக்டருக்கு வந்திருக்கீர்கள். உண்மையிலேயே முதல் பாடலே அசத்தலா இருக்கிறது. ஓ, நீண்ட காலமா கேட்டுக்கு இந்த பாடல். அடுத்து நினைக்கிறேன், அடுத்த பாடல் வந்து அகிலத்து நாத்து கட்டு என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஒருத்தருக்கு பார்ப்போம் மாயா உடத்துலேருந்து. அடுத்த உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மூவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மற்றும் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவி சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடங்கள் முன்னு வருகிறேன்.
0: ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி ராமசந்திரன். ரொம்ப நன்றி.
0: ஸோ இவ்வளவு நேரம் கால் பண்ண அவ்வளவு நேர்களுக்கு நன்றி. இப்படியே தொடர்ந்து கால் பண்ணி எங்களோட ப்ளீஸ் கலைக்கிறதுக்கு யூ கேன் கால் 416-292-4059. ஸோ நாங்கள் ஐ திங்க் இப்போ நாங்கள் அடுத்த ட்ராக்குக்கு போகும் முதல்ல இன்னொரு அடுத்த நேர் நாங்கள் இணைந்து பேசலாம். வணக்கம்.
6: நான் பார்க்க முடியல, வெளியான தொலைக்காட்சியும் பார்க்கல. முகன் உள்ளே உங்களோட முகங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டும். இல்ல, முகனுக்கும் பிறகு இல்ல, முகம் பார்க்காமல் கலைக்கிறேன். முகர நல்ல, நீங்க இப்ப பாடின பாடம் நல்லா இருக்கிறது. முகத்தை குரலும் கேட்டா நல்லா இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட முதல் பாடலே சிறப்பாக இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி. மிக்க நன்றி. மூன்றாவது பாட்டு வந்து வார பாட்டுக்கு அடுத்த பாட்டு வந்து க்ளூ வந்து பிரபுதேவாம் சிம்ரன் நடிச்ச பாடம். அதோட நல்ல க்ளூ. அதுல நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. கெஸ் பண்ணுங்க பாப்பு, நீங்க பிடிக்கிறீங்களா இல்லையாண்டு.
3: இந்த ஐ மீன் டைட்டிலுக்கும் இந்த க்ளூட டைட்டில் நாங்கள் வெளிப்படையா சொல்ல மாட்டோம். பட் அது தமிழ்ல ஒரு முக்கியமான ஒருத்தரை அட்ரஸ் பண்ணிக்க எப்படி சொல்லுவீங்க? அதான் அந்த படத்தோட டைட்டில்.
1: அதேதான், அதேதான்.
0: நீங்க குடுக்கிறது நானே இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பட் நாங்கள் அந்த பாட்டுக்கு செல்றதுக்கு முதல்ல சரண், ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் ஆர் டுவர்.
3: ஆஃப் கோர்ஸ், ஐ அம் ஆல்வேஸ் ரெடி.

0: நன்றி.
1: அமேசிங் ஜாப் தாமரை, என்ன ஒரு சிங்கிங். வாவ்,
0: நீங்க சொல்லலாம்,
1: நானே வியந்து போயிட்டேன்.
0: பிட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாமா சரண்?
1: அடுத்து நேர்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சாரா.
1: வணக்கம். யார் கதைக்கிறது?
2: சாரா. சாரா கதைக்கிறேன்.
1: வணக்கம் சாரதா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. ஐயோ அப்படியே நல்லா இருந்தது. ஒரிஜினல் சாங் மாதிரி இருந்து ரெண்டு பேர்டையும் வாய்ஸ் அப்படி அந்த மாதிரி. உண்மையில வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன், கீப் சிங்கிங். அண்ட் அந்த படம் வந்து நம்ம விஐபில வந்த ஒரு சாங், விஐபி படமா இருக்கும்.
0: அடுத்த பாட்டு கெஸ்
2: விஐபி சாங். அப்படித்தான் நினைக்கிறேன்.
1: நல்ல ஒரு கெஸ் தான், பட் இருக்கலாம் பாப்போம்.
2: நல்லா பாடுறீங்க. ஐயோ எனக்கு அப்படி மெய்மறந்து போயிட்டேன். நன்றி.
1: நன்றி சார். தேங்க்யூ சோ மச். உங்க சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல வார்த்தைகள். தேங்க்யூ சோ மச். அடுத்த காலர்.
0: அடுத்த நேருடன் பேசலாம். வணக்கம். நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம். அடுத்த நேருடன். ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சூழலும். டிவியில பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைங்க பாட்டு கேட்டு சந்தோஷப்பட்டோம்.
1: Thank you so much. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்து நேர்.
0: வணக்கம்.
1: நீங்க இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ.
4: ஹலோ.
1: ஹலோ, யார் கதைக்கிறீங்க?
4: ஹலோ, திஸ் இஸ் ரஜிதா.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். You all are really rocking guys. I'm so blessed to listen. Very nice voice. All the three. Doing very well.
0: Thank
4: God
0: you.
4: God bless
0: so
4: you all.
1: Thank
4: very
1: you
4: nice
1: so
4: song.
0: Thank you so much. Thank you.
1: Thank you. So
4: yeah, keep rocking. Okay?
0: Thank
1: of course,
0: you.
1: Thank you. Ramon yeah. Andri.
4: Bye.
1: Adithi Neer.
5: வணக்கம். மீண்டும் நிர்மல் அண்ணா காய்க்கிறேன். அடுத்த பாட்டு வந்து விஐபியில இருந்து மின்னலர் ஹோடி என்று நினைக்கிறேன்.
1: ஓ, இருக்கலாம்.
5: கரெக்டா?
0: இருக்கலாம். நீங்க காத்திருந்துதான் கேட்க வேண்டும்.
5: இல்ல, நான் கொஞ்சம் ஆங்ஸைட்டி சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, இட்ஸ் ஓகே. ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு காய்க்கிறீர்கள். நல்ல, வெரி குட். இட்ஸ் நைஸ் டு சீ யூ கைஸ் ஸ்மைலிங். அப்படியே சிரிச்சு கொண்டு பாடுங்க. பாப்போம் அடுத்த பாட்டு. கெஸ் பண்ணுவோம்.
1: ஒரு அருமையான கெஸ்ட் வந்து கொடுத்துறீங்க
5: கண்டிப்பா. கீப் அப் தி குட் வர்க்.
0: थैंक यू.
1: थैंक यू. थैंक यू. அடுத்து நீ. வணக்கம். யார் பேசுறீங்க?

0: ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, இப்படியே தொடர்ந்து கால் பண்ணுங்க. எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும், ஐ மீன் உங்களும் உங்களை மாதிரி நேர்களோட இப்படி டிராக்டர் கதைக்கிறது. ஸோ தொடர்ந்து இப்படியே கதைங்க.
1: ஸோ ஐ திங்க் நாங்கள் யூனோ நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போயிட்டு நாங்கள் மீண்டும் நேர்களோடு இணைந்து கதைக்கலாம். ஸோ
0: அடுத்து வருவதாக சாய்ஹரனை கூப்பிடுகிறேன். சாய்ஹரன், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ்.
2: சிஎம்ஓ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2409.
3: ஸோ இதுக்கு அடுத்த பாட்டு வந்து க்ளூ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டார் விஜயோட படம், ஆரம்ப காலத்தில் நடித்த ஒரு படம், அதுலேருந்து ஒரு பாட்டு, ஒரு சோலோ பாட்டு, வெரி பாப்புலர். முடிஞ்சால் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பாப்போம். இந்த பாட்டு முடிஞ்ச அப்புறம் பாப்போம் யாரும் சரியாக கெஸ் பண்ணி.

0: பியூட்டிஃபுல்லி சாங் தாமரா அந்த மாதிரி
1: பாடுனீங்க.
0: அந்த கடைசி உன்வார்த்தி தேன் அந்த சங்கதி ரொம்ப அழகா
1: இருந்தது.
0: அடுத்த நேர் எவ்வளவு கதைப்போம், யார் பேசுறது?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: நான் வடிவம்பல் கதைக்கிறேன், மிஸ் ஆகால இருந்து.
0: ஹாய் வடிவம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். சாய் சரண், சாய் ஹரன், தமீரா,
1: வணக்கம்.
2: உங்களோட பேரலே நல்லா இருக்கு, அதே மாதிரி குரல் இன்னும் நல்லா இருக்கு.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
2: நல்ல செலக்சன் ஆன, கொஞ்சம் வித்தியாசமான பாட்டுகள் நீங்க எடுத்துருக்கீங்க, நாங்க கேட்கல கண்ணால. உங்களோட செலக்சன் நல்லது, தொடர்ந்து பாடுங்க, நல்ல சந்தோஷமா பாடுறீங்க, அதை பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க உங்களுக்கு முன்னால இருக்கிறோம்னு நினைச்சுக்கொண்டு பாடுங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்.
1: நன்றி, உங்களோட ஆதரவுக்கும் இந்த காலுக்கும் சரியான நன்றி. Thank you so much.
2: மற்ற அடுத்த பாட்டு எனக்கு தெரியல, சில நேரம் விஜய் காணா பாடின பாட்டா சொல்லு.
0: விஜய் பாடின பாட்டுல இது ஒரு டுவெட்ல ஒரு சோலோ, அவரோட ஆரம்ப காலத்துல வந்த ஒரு பாட்டு, ஒரு மிட் நைட்.
2: ஓகே, எனக்கு தெரியல தம்பி. ஓகே ஓகே, நன்றி
1: நன்றி. Thank you so much for calling. நன்றி,
0: thank you.
2: வணக்கம்.
0: அடுத்த நேர்
3: இனிய வணக்கம் மூவருக்கும்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், என்னோட பேர் ரவிசங்கர்.
0: வணக்கம் ரவிசங்கர், எப்படி இருக்கீங்க?
3: தாமிரா, சாய் ஹரன் அண்ட் சாய் சரண், பியூட்டிஃபுல் நேம்ஸ் யூ ஹேவ்.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப
3: எல்லாருமே சங்கீதம் நல்ல பிராக்டிஸ் படிச்சிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து.
0: ஆமா, ரொம்ப
3: பியூட்டிஃபுல். யுவர் பேரண்ட்ஸ் ஷுட் பி சோ ப்ரௌட் ஆஃப் யூ.
0: தேங்க் யூ. Yeah, lots of credits to them. My mom and அம்மாக்கும் அப்பாக்கும் மிக்க நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. சின்ன வயசுல இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த நிலைக்கு வந்திருக்கோம்டா, அவையில ஒரு காரணம். சோ அவையில ஒரு
4: சாக்ரிஃபைஸ் ஆல தான்.
3: இல்ல, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் வேணும் இல்லையா?
0: எஸ்,
3: நீங்க அந்த இன்ட்ரஸ்ட் எடுத்து எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அத ஒரு நல்ல கட்டிட்டு நல்லா செஞ்சிருக்கீங்க, வெரி நைஸ்.
0: அவை மட்டும் இல்லாம மற்றது எங்களோட குருஸும் எங்கட மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எங்கட ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் கம்யூனிட்டியில இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு ஒரு நல்ல
4: பக்கபலமா இருந்திருக்கணும்,
0: பக்கபலமா இருந்திருக்கிறபடியா. சோ இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கோம், அதுக்கும் அவைகளுக்கும் நன்றி, உங்களை மாதிரி நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.
3: நல்லா பாடுறீங்க மூணு பேர், ரொம்ப நல்லா இருந்தது, வெரி நைஸ். என்ன சொல்றது, இந்த மியூசிக் நுவான்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே பாடுறீங்க, பியூட்டிஃபுல், வெரி நைஸ். எனக்கு இந்த புது பாடல பெருசா ஒன்றும் ஐ டோன்ட் ஹேவ் மச் நாலேஜ் அபவுட் நியூ சாங், ஆனா ரொம்ப நல்லா இருந்து மியூசிக் பாட் கேட்கும் போது நீங்க பாடுறது, இட் வாஸ் ஃப்ளோயிங் வித் பேக்ரவுண்ட் மியூசிக், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த பாட்டு என்ன கூட எனக்கு தெரியல, ஏன்னா பிகாஸ் ஐ எம் டோட்டலி லாஸ்ட். வீல் சி, பார்ப்போம்.
0: Okay. Nandri.
3: All the best. And you guys have a bright future. Thank you.
1: Thank you so much. Thank you. Thank you. Thank you so much. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you so much.
4: Aduthaneer.
0: Aduthaneer. Vanakkam, yaar pesuringa?
5: Hello.
0: Hello.
4: Hello.
5: Hello.
0: Vanakkam.
4: Vanakkam.
1: Vanakkam.
5: Oh, ente per Sai.
1: ரொம்ப
4: பெருமையா இருக்குது சாய், ஒரு சாய்க்கு ஒரு சாய், ஒரு தாயா, ஒரு தாயா எப்படி பாக்குறது, எனக்கு ரொம்ப ஒரு இன்பம் இன்பம் பொங்குறாங்க.
1: எங்கிருந்து கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும்,
4: அதுவே தானா வருது, சாரி.
5: Thank you so much,
4: சார்.
0: அடுத்த நேர்
6: மன்னம் புருஷோத்தமன் தான். உங்களோட முகத்த முகம் முதல் பார்க்க முடியல, இப்ப உங்களோட முகத்தை முகநூல்ல உங்களோட அழகிய திருமுகத்தை பார்த்தா புன்னகையோட கதைத்து புன்னகையோட பாடுறீங்க. இப்ப ஒரு அழகிய கவி நடையிலையும் கருத்தை சொன்னார், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முகம் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்க பாடி நல்ல கருத்து வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி
6: நன்றி.
0: சோ அடுத்த பாட்டு வந்து
4: மீனம்மா, மீனம்மா என்று சொல்லுவினாம், இப்படி கத்துவினாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல. ஆனா அந்த ஒரு ரேஞ்சில் ஒரு பாட்டு வரும் யோசிங்க, ஒரு ரஜினி படமா இருக்கலாம், அவர் இரட்டை வேஷம் போட்டிருப்பேர், அந்த நல்ல மைண்டில் வைங்க, எது வேணாலும் இருக்கலாம். பட் எஸ், உங்களோட க்ளூக்காக நாங்கள் வெயிட்டிங்.
1: ஆல்ரைட், ஸோ அடுத்த பாட்டுக்கு நாங்கள் க்ளூ கொடுத்துட்டோம். பட் இப்போ தம்பி சரண் இஸ் கோயிங் டு ராக் இட் வித் ஹிஸ் சோலோ. ஸோ குட் லக்.
4: நன்றி தாமரக்கா, நன்றி.

0: பாப்பாடா.
1: ஓ என்ன, ஐ அம் லைக் ஸ்பீச்லெஸ் சரத். நான் அப்படி இந்த பாட்டில் அப்படியே மெய் மறந்து கேட்டேன்.
0: எப்படி சொல்றது, ஒரு காதலுண்ட வரைக்கும் நாங்க எல்லாம் மெய் மறந்து நிப்போம், அந்த மாதிரி ஸ்பீச்லெஸ்.
1: சரி, நீங்க இந்த இமோஷன் எல்லாம் பத்தி கேட்கறியா கேட்க, யார நினைச்சு பாடினீங்க?
0: யூனோ, காதல்ன்றது யூனோ சில நேரம் தாய் பாசம் ஒரு காதல் என்று சொல்லலாம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிக்க அதே ஒரு அம்பா என்று சொல்லலாம், ஒரு காதலான்னு சொல்லலாம். ஆனா
1: நீங்க தளபதி பாட்டு பாடுறியா, நீங்க அப்படியே தளபதி ட்ராக்ல அப்படியே சிஎம் வரைக்கும் போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது.
0: சிஎம் என்ற சென்டிமீட்டர் இல்ல, ஒரு சென்டிமீட்டர் கூடிய அளவுக்கு நான் வர மாட்டேன். டோன்ட்
1: சரண் சரண் சரண். சரி, நாங்க எங்கட மொக்க கலாய விட்டுட்டு நாங்க அடுத்த நேருடன் இணைந்து பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தளபதி வெற்றி கொண்டன் பேசுறேன்.
0: தளபதி வெற்றி கொண்டனா? அட கடவுளே, ஜனநாயகனே வந்திருக்கு. சொல்லுங்க தளபதி வெற்றி கொண்டன், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன இருக்கீங்க?
0: என்னோ நல்லா இருக்கோம்.
1: உங்கட புண்ணிய
2: சொன்னே ரெண்டு பேர் வடிவா பாருங்க. ஆனா சாய்சாரன் தளபதி இசை வடிவா பாதுறீங்க.
0: ஐயோ, டிவிக்கு நீங்க இப்படி சொல்லிக்க எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி இப்படி ஒரு யூனோ வார்த்தை சொன்னதுக்கு. பட் நான் என்ன சொல்றது, அக்காவும் இருக்க அவக்க முன்னாடி யூனோ நாங்க எல்லாம் யாரு, ரைட்?
2: வடிவா பாருங்க ப்ளீஸ், எனக்காக ஒரு தளபதி கச்சேரி பாருங்கலாமா?
0: தளபதி கச்சேரியா? அப்கோர்ஸ், அக்கா ஆசைப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட் போட்டு விடலாம், கண்டிப்பா போடுவோம்.
1: நாங்க கடைசியில கண்டிப்பா நாங்க தளபதி கச்சேரி சாய்சரம் பாடுவேன், நீங்க வீட்டுல இருந்து நீங்க டான்ஸ்
0: ஆடுங்க, அதுவே நல்லா இருக்கும்.
2: சரி, அப்படி போடு.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர்
1: வணக்கம்.
0: வணக்கம.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: இருவரும் எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் தளபதி ரசிகை அருணா கதைக்கிறேன்.
0: வாவ், அருணா தளபதி ரசிகை, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? பாட்டு பிடிச்சதா?
3: பாட்டு நன்றாக, மிகவும் இனிமையாக பாடியிருந்தீர்கள். நல்ல ஒரு பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடலும் கூட இந்த பாடல். ஏன் பெண் என்று
0: நீங்கள்
3: மிகவும் சிறப்பாக பாடியிருந்தீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக பாடுகிறீர்கள், எல்லோருக்கும்
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. Thank you so much. Thank you so much.
1: அடுத்த நேருடன் இணைவோம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். இந்த பேர் வந்து சாய்ந்தவி. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இருக்குது, நீங்க பாட முடியுமா?
0: நேரம் இருந்தா கண்டிப்பா பாடம் சொல்லுங்க.
1: நாங்க எல்லா ரிக்வெஸ்டையும் எடுத்துட்டு will definitely try to cover it. வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: நான் வந்து ஒரு பெரிய பெரிய அஜித் குமார் ஃபேன். அஜித் குமார் எஸ்பெஷலி ஃபீமேல் வாய்ஸ்ல கேட்கணும் வந்து எனக்கு ஜஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் தாமரா, தாமரா,
1: எஸ் ஹாய்
4: ஹாய், லைக் இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்காக லைக் எனக்காக எஸ்பெஷலி லைக் ஒரு ஒரு அஜித் குமார் கிளாசிக் பாட்டு படிச்சா ரொம்ப நைஸா இருக்கும்.
1: கண்டிப்பா. When we will definitely, you know, in the show நிறைய நேரம் இருக்கு, so we'll definitely cover your request. But thank you so much for calling and thank you so much for
4: ஆனா நீங்க வந்து என்ன ஏமாத்த கூடாது.
1: நாங்கள் ஏமாத்த மாட்டோம், கண்டிப்பா உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து we will definitely try our best to fulfill it towards the end of the show.
4: Thank you so much. I was part of the mom and they're like I think superstar something like that here.
1: Yeah.
4: Other than no part of Greenham and then now for yeah Z Tomale Mungla Kandu Greenham and then the politics of under the Greenham. So they're curious to know like opening in the switch engineering, how did you go from singing to politics other
5: அது கொஞ்சம் கேக்குறோம் அது வெக்கப்பட்டு கொண்டு இருந்தது. சோ அதை நான் சொன்னா நடிக்கிறேன்.
1: Well, first of all, thank you so
0: thank
1: much.
0: Thank you so much. நீங்க யுகேல இருந்து தான் நீ கதைக்கறீங்க துஷி?
5: No, no, no. நான் கனடாக்கு வந்திருக்கேன். அந்த கசனுக்கு சாமி பேரு.
0: Oh, my God. கதைக்கேக்க என்னடா வேற ஆக்சன்டே வருது.
5: ஐயோ. Yeah, yeah, yeah. நான் அதுக்கு கொஞ்சம் பயந்து கொண்டு இருந்து வேலாடிக்க. சோ அதை நான் நடிச்சினான்.
1: Oh, well, first of all, thank you so much. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் on behalf of call பண்ணதுக்கு. And I think taking it back to your question, so in a parthavarekku music or any sort of art form has been a huge part of my life, in the sense meaning it gives me a space to be able to express myself, but also through the arts I was able to interact and meet a lot of youth, upcoming youth members within our community and stuff like that. So I think avilode inendu I also have started a youth organization, so on the organization moolama I was able to interact with so many youth and so many people, seniors and adults. So avilode inendu in the painathla poi kondirikkala I was able to figure out like, okay, one thing is ilenyarhal politics kula kaladithu vekkrathu is it's very kurava. So I wanted to, one, be able to be that example that there's no age, if there's the heart of public service you should step into politics, and at the same time I want to just be able to give back to the community and the neighborhood that raised me. So that's kind of it. But ellathukkum enakku confidence irundhu ellame enakku kuduthathu vandu indha maadhiri isai nigalchiyal or any sort of platform. So thank you so much, and ivalava enda journey neengal gavanichu the question enakku kettadhukku. First of all, please thank your family and thank you for being the spokesperson for them as well.
5: For
1: thank
5: sure
1: you.
5: I wish I could vote for you in it, but I can't, so I'll tell my cousins to who are living Ward 5 for sure.
1: Thank
5: and tell them, can't wait to see more reels from you, man.
1: Thank you so much.
0: இதுக்கு வர அடுத்த பாடல் இந்த பாட்ட சொல்றதுக்கே எனக்கு சொல்ல துடிக்குது மனசு. என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் க்ளூவே அதுலயே இருக்கும்னு யோசிக்கிறேன். நீங்களே கண்டுபிடிக்க என்ன பாட்டுண்டு. உங்களோட பதிலுக்கு நாங்களும் ஆவலா வெயிட் பண்றோம். ஸோ என்ன பதிலுண்டு, நீ என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நாங்களும் வெயிட் பண்றோம். பட் தமிழக்கா அடுத்த பாடலுக்குள்ள போயிடுவோமா?
1: எஸ், நேர்களுக்கு நாங்கள் ஹிண்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த ஹிண்ட்டுக்கான ஆன்சரை நாங்கள் பாடி காட்டுவோம்.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2459.

0: வாவ், என்ன ஒரு அருமையான
1: சரண் சரண்,
0: என்னத்த சொல்ல. அடுத்த நேர்
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் ரவிச்சந்திரன். தொடர்ந்தும் பாடுங்கள், வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், முடிஞ்சால் அண்ணா தம்பியும் ஒரு ஏதாவது ரெண்டு வரி பாடல பாடுங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும்.
0: வணக்கம். டிவி கொஞ்சம் லேட்டா இருக்கும், நீங்க கொஞ்சம் போன்லயே டைரக்ட் ஆகாதீங்க. ஹலோ, வணக்கம்.
1: டிவி வாயிங் கொஞ்சம் கரெக்டிங்லண்ட எங்களுக்கு உங்களுக்கு கிளியரா கேக்கலமா இருக்கும். வணக்கம்.
0: வணக்கம். அடுத்த நேர்
3: வணக்கம். மீண்டும் நிர்மல் அண்ணாக்கிறேன். நீங்கள் முதல் பாடின பாட்டால் சரியான கஷ்டம், அந்த ஏன் பெண் என்று பிறந்தா என்று பாட்டு பாட சரியான கஷ்டம். நல்ல இது பாடி இருக்கிறீர்கள்.
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.
3: நான் கேக்குறேன்,
0: கேக்குதா?
3: ஓகே. அந்த பாட்டு தம்பி கஷ்டம், என்ன பெண் என்று பிறந்தாய்.
0: ஆனா
3: நீங்க ஈஸியா சிம்பிளா பாடிட்டு போயிட்டீர்கள். மற்ற அடுத்த பாட்டுக்கு குழு என்ன?
0: இதுக்கு அடுத்த பாட்டும் ஒரு க்ளூ ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க. இது
3: இப்பதான்
1: என்ன செய்ய நேர்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் கொண்டு போயிட்டு நாங்கள் மீண்டும் இதே நிகழ்ச்சியில உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பாட்டு இருக்கு, சோ எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு 2 மினிட் பிரேக், மீண்டும் சந்திப்போம்.
4: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடைய வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
5: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ, இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்ப்டன், 9054568433.
6: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ்.
1: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம்.
8: மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் வணக்கம்.
1: ரஜினிகாந்த்
0: அவர்கள் எழுதிய ஒரு படம், எழுதிய அவர் நடிச்சிருப்பார், என்ன ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நடிச்சிருப்பார். ஆனா இவர் எழுதிய ஒரு பாட்டு, எழுதிய ஒரு படம். முக்கியமா ஏதாவது கூழ், இதுவே ஒரு பெரிய க்ளூ. ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு உங்களை ஏதாவது கண்டுபிடிக்க இல்லமெண்டா கண்டுபிடிங்க. உங்களோட பதிலுக்கு நாங்கள் ஆவலா வெயிட் பண்றோம். ரெடி சஹரன், உங்களோட சோலோக்கு?
8: எப்,
0: ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக்.
8: எப், சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவியின் மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அளித்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2459.

0: மிக அருமையாக பாடுகிறீர் சஹரன்.
1: மிக நன்றி சஹரன்.
0: அதாவது அவர் அண்ணாண்டு கூற முடியல என்ற அவர் அந்த ப்ரொஃபஷனல் செட்டிங்கின்படி அவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுன்னு சோ மன்னிச்சுக்கலங்க.
1: அடுத்த நேரோட கதைப்போம். யார் பேசுவீங்க?
2: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
2: நான் விஜய் கலைக்கிறேன், சொல்லுங்க.
1: ஒருத்தரும் இல்ல பாட்டு நினைச்சுதான் பாடிருக்கேன். உருகி இருக்குது, அப்படியே உருகி இருக்கு, அப்படியே பாடினது.
2: நல்லா இருந்தது உங்களோட பாட்டு.
1: மிக்க நன்றி, மிக்க
0: மிக்க நன்றி.
3: முயற்சிகள் சந்தோஷமா இருக்குது.
1: மிக்க நன்றி. மிக்க நன்றி.
0: உங்கள்ட்ட இருந்து வரதே ஒரு பெரிய பாக்கியமா பாக்குறேன்.
3: என்றைக்குமே வாழ்த்துக்கள் உங்கள் மூவருக்கும். எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படியே நீங்க நிறைய நிறைய நிறைய செய்து நல்லா முன்னேறி ஒரு பெரிய இடத்தை நோக்கி எல்லாரும் வர வேணும் என்று
1: வாழ்த்துகிறேன்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம், நான் சுதன் கதைக்கிறேன்.
1: வணக்கம்
5: சார்.
4: இருக்கிறேன், நிலைமை இருக்கேன். எனக்கும் இந்த சங்கீத நுட்பங்களை சொல்லி பாராட்ட தெரியாது. ஆனா அந்த பாடுகள் அதை கேட்ட மாதிரியே இருக்குது. அந்த நல்லா பாடுறீங்க. ஆனா நான் இப்ப சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அது இல்லைன்னா, உங்கள்ட நீங்க நல்ல நீங்க இங்க பிறந்தாக்கள் மாதிரி தெரியுது கதையில. ஆனா நல்ல நேர்த்தியா தெளிவா தமிழ் கதைக்கிறீங்க. நல்ல அந்த ஒரு நகைச்சுவை நீங்கள் உங்களுக்குள்ள எல்லாம் கதைச்சு கொள்ள வைக்கல. நல்ல அழகிய தமிழ் வருது. அந்த ஆங்கில சொற்கள் கூட குறைவா பாவிச்சுட்டு கதைச்சிருக்கிறீங்க. பாராட்டு, அதுக்கு முக்கியமா பாராட்டி கொண்டு
5: நன்றி.
6: கொஞ்சம் குறைச்சு காய்ச்சிங்களேன். வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
7: நான் தேவதாஸ் கேக்குறேன்.
1: வணக்கம் ஜெகதாஸ். எப்படி இருக்கீங்க?
0: எப்படி இருக்கீங்க
7: தேவதாஸ்?
1: ஓ தேவதாஸ், வணக்கம் தேவதாஸ். எப்படி இருக்கீங்க?
7: உங்களுடைய அழகான தமிழை உச்சரிப்பதை பார்த்தா நல்லா நல்லா இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கு. மூவரும் நல்ல சந்தோஷமான முகத்தோட சந்தோஷமாக கலைக்கிறீர்கள்.
1: மிக்க நன்றி தேவதாஸ்.
7: மிகவும் தெளிவாக பாடுகிறீர்கள். தெளிவு அழகா
5: நன்றி. ஐ திங்க் அவட கால் டிராப் ஆயிட்டு. ஆனா டைம் எடுத்து எங்களுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வி ரியலி ரியலி அப்ரிஷியேட் இட். தேங்க் யூ. சரி, அடுத்த பாட்டுக்கு நானே கொடுக்கட்டா?
0: நீங்களே கொடுங்க தாராளமா.
5: இப்ப நாங்க பாட போற பாட்டு இருக்கட்டும்.
1: அடுத்த பாட்டு
5: வந்து ஒரு 90s ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு ஹிட். அது ஒரு ஃபீமேல் சோலோ. ஆனா ஐ திங்க் ஒரு 90s பீக் கேர்ள் ஏராக்கான ஒரு ஒரு ஒரு அடையாள பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஃபீமேல் என்ட்ரி சாங். அண்ட் அது வந்து சங்கர் சாரோட படம். அண்ட் அதுல வந்து அர்ஜுன் சார் கூட நடிச்சிருக்கிறாரு. ஸோ இவ்வளவு க்ளூவும் கொடுத்தாச்சு.
0: இதுக்கு
5: விட விட உங்கள்ட்ட இருக்கு. And it is a fast beat solo too, so
0: peppy
5: I think
0: song.
5: Peppy song. Neengalum enjoy panni dance maadalam, but yeah, I think adhu kudala we'll go to the next song.
0: Okay.

0: வணக்கம்
1: செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா பாடுறீங்க. பாட்டு அந்த ரெக்கார்ட்ல
3: நன்றி.
4: வணக்கம், நான் விஜய் காய்க்கு முதல்ல உங்களுக்கு கால் பண்ணா நீங்க கட்
3: பண்ணிட்டீங்க.
4: கட் ஆயிட்டு பிரச்சனை இல்ல. இப்ப வள்ளி வந்தது, தாமிராட்டி ஒரு கேள்வி கேட்கணும்.
0: சொல்லுங்க.
4: ஓ, நீங்கள் ஒரு சிபிஐல முதல் முதலா நீங்க பாடினதுல எனக்கு ரெண்டு பேரும் எப்படியும் பாடணும். முதல் முதல்ல வின்னர் இதுக்கு நீங்க பாடுனீங்களே,
0: தக நாடவா. ஓம் கண்டிப்பா நான் அதை வந்து ஷோ முடிகிறதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு லைன் பாடி உங்களுக்கு நான் 100% டெடிகேட் பண்ணுவேன்.
4: மூன்று பேருக்கும் வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ சோ மச்.
3: வணக்கம்
2: டோமிசந்திரன், தொடர்ந்தும் பாடுங்கள். வாழ்த்துக்கள் சௌதரி தமராக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலே மூவரும் நன்றா தான் பாடிக்கொண்டிருக்கீர்கள். பல மேடைகளையும் கவர்மெண்ட் கூறிக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: மிக்க
1: நன்றி டாக்டர் சந்திரன். ஒன்று மட்டும் தெரியுது, எல்லாரும் இசை மலையில நினைஞ்சு குளிர் காஞ்சி குளிர் ஜலதோஷத்துல இதன் இருக்கின்ற.

0: அடுத்த பாட்டு வந்து
1: இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. அதாவது ஒரு நாலு சிங்கர்ஸ் இருப்பினம் கார்த்திக் படம் பானுப்பிரியா நடிச்சது
0: ஒரு இந்த சாங் வந்து ஒரு குரூப் சாங் மாதிரி போகும்.
1: குரூப் சாங் அதாவது ஒரு பேச்சுலர் கேத்த மாதிரி ஒரு பாட்டு, ஒரு ஒரு பேச்சுலர் ஒரு காதல தேடைக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு. நாலு நாலு சிங்கர்ஸ் சேர்ந்து பாடினம், ஒரு ஃபேமஸ் சிங்கர்ஸ், நாலு நாலு ஃபேமஸ் சிங்கர்ஸ், மேல் சிங்கர்ஸ், நாலு மேல் சிங்கர்ஸ் பாடினது.
2: Alright, so நாங்க க்ளூவை கொடுத்துட்டோம். இப்போ விடையோட நீங்கள் எங்களுக்கு ஃபோன் அடிங்க.
1: Yes.
2: And then அதுக்கு முதல்ல I'm going to sing the track for my solo.
1: Of course. We need to hear it.

தமிழ் எஸ்டிமேட்டிவ் டிவியை மூலமாக தமிழ் இசை கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4629 2249.

0: Epoya. Adios, amigos. நன்றி.
1: வாவ்.
0: இல்ல இல்ல கமெண்ட் ஒண்ணு மாதிரி கதனை குண்டா.
1: நான் எதிர்பார்க்கவே நான் பிரமிச்சு போயிருக்கிறேன். என்ன இது? அதாவது இந்த பாட்டு அக்கா அக்கா பாடின இந்த பாட்டு ஒரு பாட்டி குடி கட்ட அவ எதிர் எந்திரிச்சு நின்னு போய் லவ் பண்ணவா? அந்த அளவுல நிக்கிறது அதோட பவர். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அடுத்த நேர்
0: வணக்கம்.
2: வணக்கம். மீண்டும் நிர்மலா கலைக்கிறேன். ஹை பிச் நல்லா பாடுறீங்க, லோ பிச் நல்லா பாடுறீங்க. நல்லபடியா நீங்க சூப்பர் சிங்கத்துக்கு போகலாம் மூன்று பேரும். அடுத்த பாட்டு வந்து தேவதை போல ஒரு பண்ணிங்க வந்தால் கரெக்டா?
0: இருக்கலாம்.
1: எத்தனை பாட்டு இருக்கு நீங்க சொன்ன ஒரே ஒரு பாடல் கண்டிப்பா இருக்கலாம். பட் பாப்போம், பாடத்துக்கு முந்தி நாங்களும் நல்லா
2: யோசிச்சு அழைக்கிறேன்.
1: மிக்க நன்றி.
3: அடுத்த நேர்
1: அடுத்த நேர்
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் கிருபா, இங்க நியூயார்க்ல இருந்து பேசுறேன்.
0: Hi Kiruva Periyamma, how are you?
4: Hello Kanmani, so beautiful.
0: Thank you.
3: Kiruva.
4: Nalla irukku, ella nalla supera paadringal.
3: Thank you very much, really appreciate it.
4: Vandha enudaiya kaadukulla innum irukku appadi oru nalla oru ganamaana oru raagam adu Bhagyashree raagathile supera irukku. Adoda inda pullayilinda idhil rendu boys indeyum thaayinda brothers Ponsundarlingam சுபாஷ் சந்திரன் என்று சொல்லி அவர் ரெண்டு பேர்த்த தோற்றமும் இவர்கள் ரெண்டு பேருக்களையும் நாங்க பாக்குறோம். மிக்க நன்றி. தாமிரா, நீ இன்னும் நல்லா வளர்ந்து, நீங்க மூவருமே நல்லா வளர்ந்து, சூப்பர் சிங்கருக்கும் தாமிரா போயிட்டு வந்தவா மிகவும் இன்னும் இசைத்துறையில இன்னும் பல சாதனைகளை புரிய ரேவனை நான் வேண்டுகின்றேன்.
0: நன்றி. Thank you so much. டைம் எடுத்து கால் பண்ணி எங்களோட பேசினதுக்கு நன்றி.
4: நன்றி நன்றி.
3: அடுத்த நேர்
0: வணக்கம்.
5: வணக்கம். நான் தவராஜ் கலைக்கிறேங்க.
3: வணக்கம் தவராஜ்,
1: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
5: நாங்கள் நலம். நீங்கள் மூவரும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: ரொம்ப நல்லா
1: இருக்கிறோம், ரொம்ப நல்லாவே இருக்கிறோம்.
5: பாட்டும் நானே, பாவமும் நானே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்று நீங்கள் மூவரும் இசை வழி வந்த ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த இது மூவரும் இன்னைக்கு சேர்ந்து இந்நிகழ்வை தருவது நாங்களும் மிசையால் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
0: நன்றி நன்றி.
5: நீங்கள் இந்த இசையால் எங்களை மகிழ்வித்ததோடு எங்கள் உள்ளத்தை உருக்கி உயிரை தொடும் இனிய பாடல்களை இனிவாக பாடி எங்கள் மனங்களை கொள்ளை கொண்டீர்கள். உங்கள் மூவருக்கும் மன நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி இந்த பல தடவைகள் இந்த இசை நிகழ்வில் நிகழ்வை அலங்கரித்து வரும் தமிரா, இசையோடு சேர்ந்து சமூக சேவையுடன் இணைந்து எம் சமூகத்துக்கு ஆற்றி வரும் சேவைகள் மென்மேலும் சிறக்க இனிய வாழ்த்துக்கள் கூறி நிகழ்வை தரும் டிவிஐ சிஎம்ஆருக்கும் நன்றி கூறி
0: விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. வார்த்தைகளுக்கு நன்றி. Thank you so much.
5: நன்றி. வாழ்த்துக்கள் மூவருக்கும்.
3: Thank you. அடுத்த நேர்
1: அடுத்த நேர்
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கதைக்கிறீங்க?

0: சோ கடைசி பாட்டோட ஹிண்ட்,
1: அதாவது ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகரும் நல்ல பிரபுதேவா கஜோல், மே அரவிந்த் சுவாமி,
2: நாசர்
1: மூவ், இப்படி ஒரு பெரிய காஸ்டிங் க்ரூ,
2: ஒரு பெரிய ஆடிட்டு வருவீங்க அந்த பாட்டுல.
1: யா, அதுவே அதுவே ஒரு பெரிய க்ளூ நினைக்கிறேன், கண்டுபிடிக்க வேண்டும் நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: ஸோ அந்த பாட்டுக்கு முதல்ல நாங்கள்
2: இந்த பாட்டுக்கு
1: வருவோம்.

0: நன்றி நன்றி.
1: ஸோ
0: ரிக்வெஸ்ட் சாங்,
1: ரிக்வெஸ்ட் சாங்ஸில்
0: சாங் மேபி இந்த ஃபேன் கட்டுது இல்லை டீ
1: சாங்ஸில்
0: சாங் மேபி இந்த ஃபேன் கட்டுது இல்லை டீ தக தக.
1: ஸோ யா ஐ ஆல் சிங் தக தக லாஸ்ட். பட் தென் ஐ திங்க் அஜித் சாங் கேட்டவேல். ஸோ ஒன் செகண்ட் லிரிக்ஸை மட்டும் டக்கண்ட் எடுத்துகிட்டு வரேன். பட்

0: பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்
1: பக்கத்துல இருந்து கேக்கே இவ்வளவு இனிமையா இருக்குது.
2: தளபதி சாங் கேட்டவே
0: எஸ் தளபதி கட்சியில ஒரு ஃபியூ லைன்ஸ் ரெடி ஃபோக்ஸ் எஸ்
3: கொஞ்சம் பாரு.

0: Hey.
1: Wow, that was amazing. I
0: Thank
1: think
0: you,
1: full
0: thanks,
1: body
0: Laura.
1: kirklam pole irukudu, but unfortunately elama ponalum.
0: Yeah, so we have reached our engala kadasi paattukku vandirukrom.
1: Yeah.
0: So hopefully na enkku neenga glass pannirpeengindu. So hopefully you all enjoy it. All right.
1: Also, இந்த நேரத்தில் ஐ நோ உங்களுக்கு ஸ்டில் காலர்ஸ், நீங்கள் எல்லாரும் கால் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நிகழ்ச்சி முடிகிற நேரம் வந்தபடியே we're not able to connect with you all, but we really truly appreciate உங்களோட ஆதரவுக்கும் இந்த ஃபோன் கால்ஸ், நீங்க சொன்ன அவ்வளவு வார்த்தைகளுக்கும் தேங்க்யூ ஸோ ஸோ மச்.
0: மிக்க மிக்க நன்றி எல்லாருக்கும்.
1: ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் ஃபினிஷ்
0: லெட்ஸ் கோ ஆஃப்

0: தங்க தங்க தங்க தங்க தங்க வெனாடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக தக தக தக தக வெனாடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தேங்க்யூ. இந்த பாட்டு டிவிஐ மேடையில் பாடின அப்புறம்தான் என் லைஃபே மாறிடுது. ஸோ பீங் ஏபிள் டு கம் பேக், அது ஒரு நேர் விருப்பம் மூலமாக இந்த பாட்டை பாடுறதுல ஐ அம் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ தேங்க்யூ.
1: சூப்பராக பாடினீங்க தாமரை,
2: நேரடியாக ஒரு தரிசனமே கிடைச்சது. அப்பாடா,
1: மிக்க நன்றி எல்லாருக்கும், எங்களை ஃபோனில் கழிச்சு ஆதரித்த நேர்களுக்கும் மற்றும் எங்களை ஃபேஸ்புக் லைவில் கமெண்ட் பண்ண நேர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அதோடு சேர்த்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குருஸ் எங்களை தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கு எங்களை பார்த்து ரசித்து உற்சாகப்படுத்தினதுக்கு மிக்க மிக்க நன்றி.
0: அண்ட் இந்த மேடையை வாய்ப்பு அமைச்சு கொடுத்த டிவிஐ மற்றும் சிஎம்ஆருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். எல்லா இசை கல்யாணக்கும் டிவிஐ அண்ட் சிஎம்ஆர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் சச் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி. ஸோ பீங் ஏபிள் டு கம் பேக், உங்கள் எல்லாருக்கும் முன்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறது நினைக்கல எங்களுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ மீண்டும் இன்னொரு மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் இன்னொரு செட் ஆஃப் கலைஞர்களுடன் நீங்கள் இணைவீங்கள் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் மேபி இன்னொரு மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் அனைவரும் விடைபெறுகிறோம்.
1: அதோடு சேர்த்து விஜய் பிரியனும் அங்களுக்கும் மற்றும் முழு குழுவினருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள்.
0: தேங்க்யூ ஆல் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23, சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078, 416-240-0078, தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
9: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
10: 416-700-2222, 416-700-2222, j.ca. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
11: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
10: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ், CIBC அபிசெல்வம், 416-821-0462, 416-821-0462.
12: திருக்குறள்
13: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6677-2

0: Cypher Cypher.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

கும்மாலர் கோடி பாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் பெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவெண் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுவந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: ஸ்பீக்கரில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

ஜோஷிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்ப.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மோர்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லம்
6: இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல புற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல புற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
10: ஆரூரன்.
8: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மறுபடியும் உங்களை இந்த அருமையான நாளில் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதமும் கடகடன்னு முடிஞ்சிருச்சு. ஜூலை மாதம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது இல்லையா, நிறைய மாற்றங்கள் இயற்கையிலும் சரி வாழ்க்கையிலும் சரின்னு சொல்லலாம். அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுவோம். இன்றைக்கும் வந்து ஒரு அழகான தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்கள் என்னோட அழைத்து பேச நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-664-4222. இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களோட விருப்ப பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த அழகான தலைப்புக்கு உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுறது தான். ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளார நீங்கள் பேசிவிட்டு அந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணிட்டு போகலாம். நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற நேர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இதுதான் முதல் முறை நான் கால் பண்ணுறது, ஆனால் நிகழ்ச்சி நான் ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக 25 வருஷமாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற நேர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் வந்து புதுசான நம்பர் வந்தால் கண்டிப்பாக உடனே எடுத்து ப்ரையாரிட்டியில் உங்ககிட்ட முதல்ல பேச விரும்புகிறேன். ஏன்னா மற்ற நேர்கள் ரெகுலராக வர்ற காலர்ஸ் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, ஓகே பரவாயில்ல புது நேர்கள் வர்றாங்க அப்படின்னா வெல்கம் பண்ணுறது தானே நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி குடும்ப வழக்கத்தை புரிஞ்சுட்டு நடத்துப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய நம்பர் 416-644-6222. சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கத்துடன் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் போது பறிமுதல் செய்யப்படும் போதைப்பொருட்களின் சந்தை மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பது குறித்து இலங்கை ஜனாதிபதி காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மறுசீரமைப்பு குழு இலங்கையின் கிரிக்கெட் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்திருக்கின்றது. இணையவழி கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கான உச்சவரம்பை கனடா நீக்கியிருக்கின்றது. ஜப்பானின் கியூசு தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினை தொடர்ந்து குறித்த பகுதியில் 40,000 மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி தவித்து வருவதாக கியூசு மின்சார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் பன்முக போக்குவரத்து மையங்களை நிர்வகிப்பதற்கு துறைசேரிக்கு சொந்தமான புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மண்டதீவு படுகொலையின் வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நீதவான் அனீபா ரஜீவ் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 22 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனது சேவை காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாட்டை விட்டு பிரியாவிடை பெற்றுச் செல்லும் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். ஒய்வூதிய வயதை மேலும் 3 அதிகரிப்பதன் மூலம் மக்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் கோவில்காடு பிரதான வீதியின் புனரமைப்பு பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழக மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுவதோடு அனைவரும் இணைந்து வெற்றிகரமாக இதனை நடத்துவோம் என்று இசையமைப்பாளர் இளையராஜா அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை சீரமைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமின்மையை இந்தியா விமர்சித்துள்ளது. போருக்கு மத்தியில் யுக்ரைன் துறைமுகத்தில் சிக்கித் தவிக்கும் இந்திய மாலுமிகள் 13 பாதுகாப்பாக மீட்கக் கோரி மத்திய அரசுக்கு இந்திய மாலுமிகள் மற்றும் கடல்சார் ஊழியர்களின் நலன்களுக்கான அமைப்பான FSUI வலியுறுத்தியிருக்கின்றது. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் நலன் காக்கப்படும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக மோதலில் அமெரிக்காவின் சுங்க வரிகளுக்கு எதிராக அரசு எடுத்திருக்கின்ற முக்கிய பதிலடி நடவடிக்கைகளில் ஒன்றை கைவிடுமாறு எதிர்க்கட்சியான பிரிட்டிஷ் கொலம்பிய கன்சர்வேட்டிவ்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் இதன் மூலம் மாகாணத்தின் நடவடிக்கைகளை அவர்கள் பலவீனப்படுத்துவதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் ஈபி குற்றம் சாட்டியிருக்கின்றார். பல்வேறு வகையான தயாரிப்புகள் மீது அமெரிக்கா 50% இறக்குமதி வரிகளை விதிக்கவுள்ள நிலையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவும் கூடுதல் வரிகளை தவிர்க்கவும் தனது மாகாணத்தின் வசம் உள்ள வழிமுறைகளை பயன்படுத்த தயாராக இருப்பதாக நியூ பிரன்ஸ்விக் மாகாண முதல்வர் சூசன் ஹால்ட் தெரிவித்திருக்கின்றார்.
2: பிலிபிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசு மறுத்ததை தொடர்ந்து அதிவேக ரயில் திட்டத்திற்கான தனது ஆதரவை டக்ஃபோர்ட் அரசாங்கம் தற்பொழுது மறுபரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறையை பிரதித்துவப்படுத்தும் முன்னணி வர்த்தக குழுவான அமெரிக்க பெட்ரோலிய நிறுவனம் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணம் விதிக்கும் முன்மொழிவை எதிர்த்திருக்கின்றது. வெனிசுலாவின் நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக விடுக்கப்பட்ட அவமதிப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்துக்கள் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நீண்டகால நட்பு நாடான ஈரானின் தூதரை வெனிசுலா வரவழைத்திருப்பதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய 30 மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்ததாக ஜப்பானின் பிரதமர் சானே தகைச்சி உறுதிப்படுத்தியிருக்கின்றாா்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: ஒரு அழகான நாளை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரே ஒரு பாடல் உங்களை எல்லாம் காம் பண்ணி மைண்டை கிளியர் பண்ணி ஒரு ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்த வண்டி மாதிரி ஆகிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனாலேயே இந்த பாட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே, இன்றைக்கி நிறைய தலைப்பு காத்திருக்குது. அதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி லிப்ஸ்டிக் டே அப்படின்னு ஒன்று முக்கியமான நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உதட்டு சாயம், இதை வந்து பெண்கள் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, என்ன அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ், அதுதான் முக்கியம். கான்ஃபிடென்ஸ் தான் வந்து நம்மளை வந்து இந்த ஊரில் வந்து தைரியமாக வந்து வாழ வைக்கும். அதனாலேயே வந்து லிப்ஸ்டிக்கில் கிடைக்கக்கூடியது என்னது, உதட்டு சாயத்தினால அழகு மட்டும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறது கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டைகர் டே. இன்னைக்கு புலிகளுடைய அந்த முக்கியத்துவத்தையும், அது வந்து ஒரு என்டேஞ்சர்டு அனிமலாக ஆயிட்டு வருதுங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் பெருசாக வந்து ரெக்கவர் ஆகலை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 128,000 மேற்பட்ட டைகர் முன்னாடி இருந்திருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர்களாலேயே அழிக்கப்பட்டு குறைஞ்சி குறைஞ்சி வெறும் அதோடைய ஸ்கின்னுக்காக பார்த்தீங்களா, அது ஒரு கமாடி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் ஈட்டும் தொழிலாக அதை மாற்றி அந்த புலிகளை வந்து கொன்று, அது வந்து இப்போ ஒரு நினச்சி பாருங்கள், 128,000 இப்போ 3,090 கீழே வந்துருச்சு. 4,000 புலி கூட உலகத்தில் இல்லை. ஸோ அதனாலேயே புலிகளுக்குன்னு சரணாலயம் அமைக்கணும், புலிகள் எல்லாம் வந்து சுதந்திரமாக வந்து வளரணும், அதை யாருமே வந்து கொல்லக்கூடாது, கொன்னவன் வந்து அவனும் சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலே அதிகபட்ச தண்டனையாக வந்து புலிகள் எல்லாம் எவனாவது வேட்டையாடணும் அப்படின்னு கொடுக்க வந்து கவர்மெண்ட் வந்து அது உத்தரவிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு பார்க்கும்போது என்ன, நம்ம மனிதர்கள் வந்து இவ்வளோதானா, இங்கே இவ்வளோ கிரீடியாக இப்படி இருக்காங்க, தனக்கு காசு கிடைக்கிது, தான் எல்லாம் இருக்கணும்னா யாரை வேணால் எங்கே வேணால் எவனை வேணால் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு கவலையும் ஏற்பட்டது. ஆனால் அதே மனிதர்கள் தான் வந்து ஐயோ இது அழியுதுன்னு சொல்லி பயந்து அவங்களுக்கு வந்து சரணாலயம்லாம் அமைச்சு அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்துட்டு போகிறீங்கன்றதும் முக்கியம் அப்படிங்கிற சொல்லிவிட்டு, அடுத்தது இன்றைக்கி வந்து லசான்யா டே. லசான்யா வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, அது ஒரு விதமான ஒரு ஃபுட்டு, அது வந்து லேயர் லேயராக அந்த ஷீட்டை வைக்கிறது. ஒரு டைம் லசானியா வந்து என்னென்னா மூடை பொறுத்து தான் அது சாப்பிட பிடிக்கும், அது சில டைம் நல்லாயிருக்கும், சில டைம் வந்து வேறு தான் நல்லா சாப்பிட்லாண்டா அப்படின்னு தோணும். பட் நீங்கள் வந்து சீசி லசானியா ஃபேவரட்டான ஆள் அப்படின்னா, இன்றைக்கி எங்கேயாவது உங்களோட ஃபேவரட் கடையிலையோ இல்லை நீங்களே ஒரு உங்களோட ஃபேவரட் ரெசிபியை ட்ரை பண்ணி ஒரு லசானியாவை போட்டு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபுல் மூன் டேவுக்காகவே வந்து நிறைய பூஜைகள்லாம் நடக்கும் இல்லையா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான வந்து ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் டைகர் டே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சிக்கன் விங்ஸ் டே. சிக்கன் விங்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், எங்கே போனாலும் வந்து முதல்ல ஒரு சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணுறது வழக்கமாயிருச்சு. இப்போ பர்சனலி வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு அதிகமாக நான் வந்து வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ட ஐட்டத்தில் வந்து போனாலே ஆர்டர் பண்ணுற ஐட்டம்னா சிக்கன் விங்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு காமன், ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா அதை சொல்லி விட்ருங்களே அப்படின்ற மாதிரி, தண்ணி கூடயே வந்து ஒரு சிக்கன் விங்ஸ் சொல்லிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது சும்மா ஒரு ஓரத்தில் கிடக்கட்டும் அப்படியே போர் அடித்து ஆர்டர் வர்ற வரைக்கும் அதை சாப்பிடுவோம்னு சொல்லி ஆர்டர் பண்ணுற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் மழைக்காகவே ஒரு நாள், ரெயின் டே அப்படின்னு சொல்லி மழைக்கு நன்றி சொல்லும் ஒரு நாளாக வந்து இன்றைக்கி கொண்டாடப்படுது. ஸோ நீங்கள் வந்து மலையில் நனையிறது, மலையில் நடக்கிறது, மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையோ கதையோ பாட்டையோ இல்லை ஏதாவது ஒரு உணவு பதார்த்தத்தையோ சாப்பிட்றது இன்றைக்கி அழகான அதுக்கான ஒரு நாள். ஸோ அதையும் சொல்லிவிட்டு தலைப்புக்கு வரும். இதுதான் இதெல்லாத்தையும் வந்து உலகம் முழுக்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட தலைப்பு வந்து ரொம்ப சம்மந்தமே இல்லை, இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு லைஃப் ஸ்பேனில் நீங்கள் எவ்வளவோ மனிதர்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. இப்போ எப்படி, இப்போ நீங்கள் சில நேரம் சில மனிதர்கள் அந்த படத்தையும் பார்த்துருப்பீங்க, ஜெயகாந்தனோட புக்கையும் படிச்சிருக்கலாம். அதை பற்றி அதில் வந்து நீ நெகட்டிவான பல மனிதர்கள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் இது என்ன எப்படி இவரால் இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி லைஃப்பில் வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்துக்காகவே வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்த பல பேர் இருக்காங்க. அன்ஐடென்டிஃபைடு ஹீரோஸ் நீங்கள் சந்தித்ததில் பல பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வித்தியாசமாக தன்னுடைய வேலையை செய்கிற ஆட்கள் நீங்கள் ஆல்ரெடி நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து ஃபுல்லாக ஆட்டோவில் வந்து புத்தகங்களாக வந்து வச்சுருப்பார். ஃபுல் லைப்ரரியே ஆட்டோவில் வச்சுருப்பார். புத்தகங்கள் லைப்ரரியில் அவர் ஆட்டோவில் வரும்போது புத்தகம் படிக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாரு. ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆட்டோவில் ஏறுனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொன் ராமசாமி அவருக்கும் வந்து கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் அவார்டெலாம் கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க. நான் சந்தித்ததுலேயே வந்து ரொம்ப யூனிக்கான மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய இடத்துல இந்த மலையேறுறவங்கள பார்த்துருப்பீங்க. இப்போ வைட் பீப்புளே வந்து சில பேர் வந்து மலையேறுவாங்க. மலையேறுறதுல என்னடா இருக்குது, நீ மேலே போய் உச்சியில் போய் அந்த உச்சியை பார்க்குற, திருப்பி வர, திருப்பி அதே பண்ணுற, வேறு வேறு மலையில் போய் உச்சியை ஏறுறது, இதுதான் உங்களுடைய தொழிலே. கூட யாராவது மரம் ஏற வர்றாங்க அப்படின்னா கைட் பண்ணி அவங்க கூடயே வந்து நடந்து போய் அந்த பாதையில் கரெக்டாக அவங்கள கூட்டிகிட்டு போய் மேலே சேர்த்துறது. இதை வந்து காலம் முழுக்க வந்து பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. மரம் ஏறுறது மட்டுமே அவர் தொழிலாக வச்சுருக்கு. அப்படி மேலே போய் அவங்க அச்சீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் வாழ்க்கையில் எனக்கு பிடித்ததை நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நிம்மதியும் ஆனந்தமும் கிடைக்குது இல்லையா, அது முக்கியம். நான் இங்கே வந்து ரெகுலர் வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே இருந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுற சில சேனல்ஸ் சொல்கிறேன். இயல்பு வாழ்க்கையை விட்டுட்டு வீட்டை விற்றுட்டு காரை விற்றுட்டு காட்டுக்குள்ளே போய் இடத்த வாங்கி விவசாயம் பண்ணி வாழக்கூடிய நிறைய இப்போ ஆஃப்டர் கோவிட் அந்த மாதிரி நிறைய கப்புள்ஸ் வந்து அதை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான நபர்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். சில ஹீரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இதை நீ பண்ணு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, அதில் வந்து காசு வருதா இல்லையான்னு சொல்லி நீ எதிர்பார்க்க, அதாவது தானாக வந்து சேரும், ஆனால் நீ பிடிச்ச விஷயத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிற மனிதர்கள். வேறு ஒருத்தங்களுக்காகவே இப்போ இன்னொரு சுந்தரராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயே இருந்தார். அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போனப்போ வந்து அங்கே பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. என்னென்னு போய் பார்த்தா வந்து எய்ட்ஸ் வந்த ஒரு குழந்தை இறந்தது. ஆனால் அந்த குழந்தை எந்த பாவமும் செய்யலை. அது வந்து ஏஜ் இருக்கிற ஒரு பேரண்ட் ஒரு கப்பலுக்கு பிறந்த குழந்தை பிறக்கிறப்பே வந்து ஏஜோடு பிறந்திருக்கு. அந்த குழந்தை இறந்ததை வந்து இப்போ எல்லோரும் பார்த்து அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ முடிவு பண்ணுறாரு, எங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஏஜ் இருக்கிற குழந்தைகள் கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்குன்னு நான் வந்து ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறேன், அதை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெறும் ஃபண்டிங் ஹெல்ப் மட்டுமே வச்சு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்காரு. இன்னொருத்தர் மதுரையில் வந்து ஒரு தாஜ் ஹோட்டலில் வேலை செஞ்ச ஒருத்தர், நீங்கள் உஸ்தாத் ஹோட்டல் படத்தில் பார்த்த அதே உண்மையான கேரக்டர் தான். அவர் வந்து நான் எல்லாருக்கும் டெய்லி போய் சாப்பாடு போடுவேன், அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ பிரச்சனை மேட்டர் என்னென்னா காசு வந்து அவசியமே கிடையாது. நீங்கள் பிடிச்ச வேலையை பண்ணும்போது அதுக்கு தானாக எங்கிருந்தாலும் காசு வந்து சரி, யாராவது கொடுப்பாங்க, அது வாழ்க்கை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன், ஆனால் எப்பப்பெல்லாம் எனக்கு பண உதவின்னு தேவைப்படுதோ அப்போ யாராவது வந்து கொடுத்தாங்க, அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி தலைப்பு இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு தலைப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள், எந்த ஒரு சுயலாபத்துக்காகவும் இல்லாமல் அவர் வந்து இப்படி பயங்கரமாக வாழ்கிறாரு, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது, வாழ்க்கையை வாழ்ந்தால் அவர் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்கள் சந்தித்த ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் யாராக இருந்தால் சொல்லலாம். கனடாவில் மெரைன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 வயது லேடியை நான் சந்தித்தேன். அவங்க வந்து 28 வருஷமாக என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அங்கே இருக்கிற பெலூகாவையும் டால்ஃபினையும் பார்த்துக்கிறது தான் அவங்க வேலை. அந்த டால்ஃபின்ஸ் அங்கே இருக்கிற மெரைன் லேண்டில் இருக்கிற டால்ஃபின்ஸுக்கு வந்து ஹெல்த் செக் பண்ணி அதுங்களை பராமரிக்கிறது மட்டுமே அவங்க வேலை. இது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு, ஆக்சுவலாக எனக்கு வந்து பாண்டாக்களை தான் வந்து பார்த்துக்கணும் ஆசைப்பட்டேன், பட் ஆனால் இந்த இதுக்கு வரும்போது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து டால்ஃபின்ஸுக்கு, உங்களுக்கு மெரைன் ஸ்விம்மிங் பண்ணலாம் தெரியுமா, அதான் தெரியுமா, அதெல்லாம் ட்ரெயின் கொடுத்துட்டு சரி நீங்கள் ஏன் டால்ஃபின்ஸை பார்த்துக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஆரம்பிச்சிருந்த கரியர். சும்மா வந்து காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக பண்ணுறதுக்காக வந்தவன் தான் நான். ஆனால் எனக்கு வந்து அந்த டால்ஃபின்ஸோட இருக்கிறது பிடிச்சி போய் நான் இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பெரிய பணம் இல்லை அப்படின்னாலும் அவங்க பண்ணுற வேலைக்கு அவங்களுக்கு டெய்லி கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த டால்ஃபின்ஸை பார்த்து அதுங்களை பராமரித்து வர்ற ஒரு நிம்மதி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அடைய முடியாத சந்தோஷம் இல்லையா. அப்படி வந்து நீங்கள் பார்த்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த மனிதர்கள் உங்கள் குடும்பத்திலேயே இருக்கலாம், நீங்களாகவும் கூட இருக்கலாம், எனக்கு இது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் பெரிய பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே வந்து இதை நான் பண்ணுறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சந்தித்த மனிதர்களில் யாரெல்லாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத பற்றி என்னோட ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி அது உங்கள் நெருங்கிய ஆளாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ நீங்கள் படித்தது இல்லை புரிஞ்சுக்கிட்டது அந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். சமீபத்தில் நான் வந்து பார்த்த படங்கள், படித்த புத்தகங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணி இதெல்லாம் பாருங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் ரெகுலராக கொண்டு வரேன் சொல்லியிருந்தால, அதில் மறக்கிறதுக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னா, லைஃப்பில் அப்பப்போ நான் ரீவிசிட் பண்ணுற படங்களில் கல்ட் மூவிஸ்ன்னு சிலது இருக்குது, அதில் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு திரைப்படம், அது யூடியூப்லேயே இருக்குது, அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். அது அதில் எந்த பில்டப்பும் நான் கொடுக்கல, ஏன்னா அது வந்து எதாவது கொடுத்தா அதில் வந்து மிகப்பெரிய ஸ்பாய்லர் ஆயிரும் அந்த படம். என்ன வந்து வாழ்க்கையில் அது இப்போ தலைப்பு என்ன ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களை மாற்றிய தருணங்கள் இல்லை உங்களை மாற்றிய மனிதர்கள், உங்களை மாற்றிய புத்தகங்கள், உங்களை வந்து நின்று சிந்தித்து உங்களுடைய கண்ணையை திறந்து விட்ட தருணங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற அந்த திரைப்படம். கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும், ஒரு அருமையான படம். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வில் ஸ்மித்தோடது, அதுக்கெல்லாம் வந்து குரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. இது ரொம்ப ரொம்ப ரொம்ப பழைய படம், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம். நீங்கள் ஜஸ்ட் டைட்டில் போட்டாலே இந்த திரைப்படம் வந்து யூடியூப்லேயே போய் பார்க்கலாம், இல்லை எதில் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம், போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான படமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. என்ன எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன், ஒரு புத்தகம் இப்போ சொல்கிறேன், ஓஷோ. அது வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ரைட்டர், ஒரு ஆத்தர் தான். அஃப்கோர்ஸ் அவர் ஒரு மிகப்பெரிய குரு செயின்ட் அதெல்லாம் சொன்னாலுமே அவர் எழுதினதில் சில புத்தகங்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்காது. சிக்மண்ட் ஃப்ராய்டு மாதிரி சில தத்துவங்கள்லாம் வந்து இது எப்படிப்பா இது செட் ஆகாது நமக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் சில புத்தகங்கள் வந்து வாவ் இது ஆமாம் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற புத்தகங்கள். அதில் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கார், ஓஷோ. அவர் நிறைய சீரீஸ் எழுதியிருக்கார் அந்த சீரீஸில், இன்டெலிஜென்ஸு, மெச்சூரிட்டி, அப்புறம் செக்ஸு, இன்னும் நிறைய இருக்குது அதில் வந்து அடலசன்ஸ், அந்த மாதிரி வரிசையாக ஒரு சீரீஸ் ஒன்று வரும். எல்லாம் ஒரு வார்த்தையிலேயே வந்து அந்த புத்தகங்கள் அச்சிடப்பட்டது, எல்லாமே அவருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண கருத்துக்கள். அந்த கருத்தில் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு புத்தகம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். பயங்கர ஐ ஓப்பனராக இருந்தது, நான் வந்து சிந்திச்சுட்டு இருந்த அந்த ஒரு பேட்டர்னையே மாற்றின ஒரு புக்குன்னே சொல்லலாம். ஸோ அது எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து எந்த படம் பார்க்கணும், என்ன புத்தகம் படிக்கணும்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு தான் இந்த கண்டென்ட்லாம். லைஃப்பில் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்காமல் நீங்கள் வந்து வேறு எதுக்கு நேரம் ஒதுக்க போகிறீங்கன்னு தெரியல. இந்நேரமும் ஃபோனை நோண்டாமல் இந்த மாதிரி அருமையான விஷயங்களை சாகிறதுக்குள்ளார நீங்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து போய் பண்ணுங்கள். புத்தகங்கள் படிக்கிறதாகட்டும் திரைப்படம் பார்க்கறதாகட்டும், திரைப்படம்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைஃப்பில் இந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படத்தெல்லாம் பார்க்காம இந்த கட்டை விந்துராது அப்படின்ற மாதிரியே வந்து நான் சொல்லுவேன். லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்களில் இந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ன்ற திரைப்படம் முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோத்தையும் நானே பேசிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நேரில் என்ன பேச போகிறாங்கன்றது கேட்க போகிறோம். உங்களை மாற்றிய மனிதர்கள், நீங்கள் பார்த்து வியந்த மனிதர்கள், சாமானியமான ஆட்களாக தான் இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமான ஆட்களாக இருப்பாங்க. மிக அவங்களுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது, பெரிய பத்மஸ்ரீ விருதுலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையிலே இருக்கிறவங்க தான் இருக்கிறவங்கள தான் இருக்கும். ஆனால் என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய மனசாக இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சாமானிய மனிதர்கள்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்திய, நீங்கள் வியந்து பார்த்த, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்ற எண்ணத்தை மாற்றிய மனிதர்களை பற்றி நீங்கள் சொல்லலாம் என்னோட. அதே மாதிரி உங்களோட விருப்ப பாடலையும் கேட்க அலையுங்கள் 416-644-6222. இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜ், நான் இங்கே பேசுறது. எப்படி நலமா இருக்கிறீங்களோ?
3: காலை வணக்கம். இதே நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிறேன். நல்ல காலம், நல்ல பக்தி பாட்டோட எல்லாம் தொடங்கினீங்க, எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையத்துக்கேன்.
3: கண்டிப்பா
4: உங்களுக்கு அடுத்த நைட்டுக்கு கேட்க போற பாடல் வந்து ஜில்லனூர் காதல் படத்துல இருந்து கும்மி ஆடி அந்த பாடல் கேட்போம்.
3: ஜில்லனூர் காதல்ல கும்மி ஆடியோ? கும்மி ஆடி
4: அவளுக்கு என்ன அந்த பாடல் கேட்போம். பட் நீங்க கேட்டதுல நான் பார்த்தது, நான் வந்த இதுல ஒரு 18 இயர்ஸ் அப்படி இருக்கும் ஒரு பாய் வந்து படிச்சுட்டு வேலை ஒன்று கிடைக்கல. இந்த ரோடு இங்க டொரண்டோவில் சிட்டிக்குள்ள
3: ஓகே
4: ரோடு பிலிக் கீப்பியர் சிட்டி கிளீன் அண்டு முதுகில அந்த போர்ட் போட்டு முன்னுக்கும் ஹெல்ப் மீ சம்திங் கண்டு சரியா ரோட கிளீன் பண்ணுறது போச்சு 10 வருஷம் போச்சு கால நான் 22 வருஷம் ஒரே இடத்துல வேலை
3: செய்யறேன்.
4: ஒரு நாள் கேட்டேன், இன்னொரு வேலை எடுத்து நீ வந்திருக்கலாம் அந்த பார்த்து பார்த்து ஆய் சொல்லி ஃப்ரெண்ட் ஆகும்
3: தான்.
4: அப்போ கேட்டதுக்கு வேலையை பார்த்தால் 8 மணிக்கு வேலையை சேர்ந்துட்டு காசுக்கு நான் 2 கிழமை வெயிட் பண்றதை விட 3 கிழமை நான் இதுல இருந்து ஆக்கள் 5-10 ரூபாய் தந்துட்டு போயிடும். 1 ரூபாயே என்ன சாப்பாட்டுக்கு எனக்கு உதவு தானே. அதே நேரம் இது என்ன பெனருக்கு நிம்மதியா இருக்குன்னு
3: சொன்னான். அவருக்கு வந்து இன்னும் பீஸ் வந்து அதுல அதிகமா கிடைக்கும்.
4: எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, சிட்டியை கிளீன் பண்றது, இப்படி என்ன இருந்தவன்ற அப்ப அவரை பார்த்துட்டு நான் குப்பை போடாமல் நான் இருக்க பழகினேன்.
3: வெரி நைஸ்.
4: சொல்லுங்க பாப்பா என்னன்னா.

0: யோசனை நீங்க சொன்னதுதான் யோசனை. அந்த அவர் சொன்னது சரி, மனதுக்கு நிம்மதியான வேலை தான் செய்யணுமே தவிர மனதுக்கு பிடிக்காத வேலை செய்யக்கூடாதுன்றது நீங்க சொன்னதில்ல.
1: அது இல்லாம இப்ப உங்களுடைய என்ன உங்களுடைய உங்களையும் இம்பாக்ட் பண்ணிருக்காரு இல்லையா, உங்களையும் மாத்திருக்காரு இல்லையா? உங்களை மாதிரி எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க தெரியாது ஐயா, உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் கூட இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம்.
0: பியூட்டிஃபுல், நன்றி,
1: கண்டிப்பா உங்களுடைய கும்மி ஆடி பாடல் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், சிறப்பா ஆரம்பிச்சு வச்சதுக்கு
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் காலை வணக்கம். ஹலோ, ஹலோ,
2: வணக்கம் ராஜ், நான் மதன் கலக்கிறேன்.
1: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் மெக்டோனாஸ் டபுள் டபுளோட இருக்கின்றேன்.
1: நடத்துங்க
2: பொழுது, நல்ல குளிர் காத்து போய் கொண்டிருக்கின்றது.
1: ஆஹா, சூப்பர். மெக்டோனாஸ்ல ஆனா ஒரே காஃபி தான் இருக்கு, ஒரே ஒரு பிரீமியம் காஃபி அவ்வளவுதான். அதுல நம்ம டபுள் டபுள் ட்ரிபிள் எல்லாம் கேட்க முடியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு ஓ ட்ரிபிள் ஆமா கேட்கலாம். கரெக்ட் கரெக்ட், யா யா
2: யா, ட்ரிபிள் கேட்கலாம், நீங்க டபுள் டபுள் கேட்கலாம், சிங்கிள் கேட்கலாம், ஒன் கிரீம் எடுக்கலாம், ஒன் மில்க், உங்களுக்கு என்ன ஃபேவர் இருக்காத கேட்ட தருவாங்க.
1: எஸ் எஸ் கரெக்ட், சூப்பர். இப்போ வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது ப்ரோட்டீன் காஃபி அப்படின்னு சொல்லி, ப்ரோட்டீன் மில்கோட எடுக்கிறதுலாம் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அது விருப்பம் மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட வேண்டியதான்,
2: அவ்வளோதான். மில்க் எடுக்கு ராஜ்.
1: ஆமாம்,
2: அந்த அந்த 18 போத்தல் வரும்.
1: ஆமாம், அது வாங்குவீங்களா ரெகுலராக? தலைப்புக்கு வரும், உங்களுக்கு உங்க வாழ்க்கையை வந்து நின்னு சிந்திக்க வச்சு இல்ல மாற்றிய ஒரு தருணம் இல்ல நபர் இல்ல புத்தகம் இல்ல திரைப்படம் ஏதாவது இருந்தா சொல்லலாம்.
2: உங்களோட கதை தான், நீங்க சொல்ற கதை தான் என்ன நின்று சிந்திக்க வைக்கிறது.
1: முடியல, இப்போ நீங்க பார்த்து வியந்த மனிதர்கள் ரொம்ப சாமான்யமான மனிதர்கள் தான், ஆனால் வந்து இவர் எப்படி தன்னலம் இது பார்க்காம இதை வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வியந்த நபர்கள் யாராவது இருக்காங்களா?
2: கனடாவில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அந்த ஃபுட் பேங்குக்கு சாப்பாடு கொடுக்கறது, நான் ஷாப்பிங்களுக்கு போயிருக்க எல்லாம் கொண்டு வாங்கி வந்து எல்லாம் போடுவாங்க. அவங்கள பார்த்து நான் வியக்கிறது, புடியும் மாக்கள் இருக்கிறாங்களான் இதில் சாப்பாடு போடுற அப்படி, அதில் பார்த்து தான் அவங்கள பார்த்து தான் நான் வியக்கிறோம்.
1: டொனேஷன் கொடுக்குறவங்க,
2: டொனேஷன் கொடுக்குறவங்க. ஆமாம் ஆமாம்.
1: நைஸ் நைஸ், ஓகே, அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
2: பாடல் நீங்கள் அந்த இதில் கஜோகடா அந்த பாடல் இருக்குது
1: அப்படின்னா
2: அது என்ன படம்? தென்னாளி படமா இருக்கும்.
1: தென்னாளி படத்தில் ஜோ ஜோகடாவா?
2: பாட்டு
1: கேட்டுருவோம் உங்களுக்காக, சூப்பர், நல்ல பாடல். அது பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்தில் அந்த பாட்டு,
2: ராஜகாணி அந்த பாட்டு,
1: ஓகே கேட்டுருவோம். ரைட்டு, நன்றி. என்ன பார்த்தா கட்டோர் கஜம் மாதிரியா இருக்குது. முன்ன ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன், ஒத்துக்கிறேன், கட்டோர் கஜம் மாதிரி. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 107 கிலோ இருந்தவன் நான், கட்டோர் கஜம் மாதிரி தான் அப்போ இருந்தேன். அப்படியே குறைஞ்சி 107 கிலோலேருந்து 76 கிலோவுக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ப்ரெஷர், இதெல்லாத்தையும் தாண்டி தான் நான் வர்றோம். கரெக்டு, அந்த தருணத்துக்கு யார் காரணம், இப்போ இருக்கிறதுக்கு யார் காரணம், எல்லாமே வந்து உங்கள் லைஃபோடைய அந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் சந்தித்து வந்திருப்பீங்க. ஆனால் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இப்போ எல்லோரும் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், இப்போ உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க வாழ்ந்த நிலைமையோ தரத்தை விட ஒரு படி மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது மட்டுமே வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தா போதும். எங்கள் அப்பா அம்மாவோட நான் வந்து இப்போ ரொம்ப, அப்போ நான் நல்லா இருந்த குடும்பம், ஆனால் இப்போ நான் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற அந்த இறங்குற லைனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏறியே ஆகணுன்றது முக்கியம். அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 90

0: 9% மக்கள் வந்து அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அதை விட இப்போ பசங்க இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இப்போ லைஃப் மாறிட்டு வருது. ஐ எம் ரோசி சைடை சொல்கிறேன், எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு சொல்ல வரல. பட் அந்த பாதையை நோக்கி போகிற இடத்துல இப்போ வந்து எவ்வளோ போட்டி போகாமல் இருக்குது, எவ்வளோ கார் வாங்கியிருக்க, எத்தனை வீடு வச்சுருக்க, எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க, நீ என்ன சட்டை போடுற, என்ன ரோலெக்ஸ் வாட்ச் கட்டுறியா, பிராண்டட் ஷர்ட் இருக்கா உங்ககிட்ட, பெலசமி ஷர்ட் பேண்ட்டாக போடுற, என்ன இந்த மாதிரி ரொம்ப பிராண்டிங்காக உங்களை வந்து ஓவராக வந்து பூஸ்ட் பண்ணி வாழ்க்கை தரத்தில் மரியாதையை தேடுறது வந்து உங்களை நீங்கள் கௌரவப்படுத்திருக்கிறது அதில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய மக்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஆனால் சாமானியமான மனிதர்கள் ஒன்றுமே இல்லாமல், இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நிறைய ஹைக்கிங் ட்ரெக்கிங் போவேன். YWCA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு YWCA தானே கரெக்டு, ஒரு குரூப் வந்து ஹைக்கிங் பண்ணுறது வந்து ஒரு கிளப், அதை வந்து ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காகவே ஒரு கிளப். இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் போயிட்டு ஹைக் பண்ணலாம் ரொம்ப கம்மி விலையில். அவங்களே டென்ட் போட்டு இல்லைனா அவங்களே அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாஸில் ஒரு சின்னதாக ஒரு இடம் அமைச்சு தங்குறதுக்கு, அதே மாதிரி வாஷ்ரூம்ஸ்லாம் பேசிக் அம்யூனிட்டிஸ் அடிப்படை வசதியோடு தான் இருக்கும். நீங்கள் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் போகிற அந்த ஹைக்கிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். YWCA-உடைய ஹைக்கிங்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே வந்து கைடு ஒருத்தர் இருந்தார், அதாவது அவர் தான் அந்த டீமோட லீடு. அங்கே அவர் தான் இருப்பார், அவர் சொல்கிறது தான் கேட்கணும். அவருக்கு வந்து வயது 68, அவர் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். அங்கேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில் வர்ற பசங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டோம், அவர் தான் சமைக்கிறதே அங்கே, சமைச்சு போட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு பெட் ரெடி பண்ணி கொடுத்து அந்த நைட் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அவர் கற்றுக்கிட்ட கதைகள், நாங்கள் வந்து இந்த பான்ஃபயர்லாம் பண்ணி கேம்பில் கேம்ப் ஃபயர் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற பியூட்டிஃபுல்லான நைட்ஸ் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ அவரை பார்த்து நான் வியந்தேன், என்னடா இதில் பெரிய பணம் ஒன்றும் கிடைக்காது, 68 வயசு, இதுக்கப்புறம் ரிட்டையர் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து ஜாலியாக அவருக்கு பென்ஷன் வருது, ஜாலியாக இருக்கலாம், ஆனால் இந்த காட்டுக்குள்ளே இந்த குளிரில் வந்து அந்த வர்ற ஹைக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இந்த வேலையை பண்ணணும்ன்ட்டு உங்களுக்கு எது தோன்றுது, இப்போ பெரிய காசு இதில் பயங்கரமாக கிடைக்குதா அப்படின்னு இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் டெய்லி வந்து வேறு வேறு மொழியில் வேறு வேறு எண்ணங்களில் சிந்தனைகளில் வர்ற மக்களை சந்திக்கிறேன், மக்களை சந்திக்கிறதோட வேறு என்ன எனக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய கொடுப்பனை வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்ரிடே மீட்டிங், அதுவும் இல்லாமல் நான் பாருங்க, நான் எங்கே எப்படி ஒரு இயற்கை சூழலில் நான் வாழ்கிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே வெளியில் வந்து மூச்சு இழுத்து விடும்போது அப்படியே உள்ளே ஃபுல்லாக அடிவயிறு வரைக்கும் வந்து அப்படியே ஜில்னு ஆகிற அந்த ஃபீல் இருக்கே, அதுதானே அருமை. அங்கே வந்து நிறைய லெமன் கிராஸ், சுற்றி சுற்றி லெமன் கிராஸ், அங்கே போனாலே நடந்தாலே லெமன் கிராஸை ஸ்மெல் தான் அப்படியே அப்படியே அள்ளி மூஞ்சில் அடிக்கும். கொஞ்சம் லெமன் கிராஸை பிச்சு ஒரு டீயை போட்டு குடிக்கிற சந்தோஷம் இருக்குது. அது இல்லாம அந்த மாதிரி இங்கேயே நிறைய எல்லா காய்கறியும் இங்கேயே வந்து விளைய வைக்கிறோம், அதை எடுத்துட்டு அதில் சமைச்சு வர்றவங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக சமைச்சு போகிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு, அடடா அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணார். நம்மலாம் என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம், இவர் பாரு எப்படிலாம் வாழ்கிறாருன்னு சொல்லி நிறைய பார்த்து வியந்த மனிதர்கள், அப்படி நீங்கள் பார்த்து கடந்து வந்த மனிதர்களை பற்றி தான் பேசுகிறோம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்,
0: காலை வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
1: முதல் போட்ட பாட்டுக்கே புள்ளிகள், ஒவ்வொரு குழந்தைகளும் முருகப்பெருமான் தான். பாட்ட போட்டிகள் இந்த புள்ளிய பார்த்துட்டு தான் பாட்ட போட்டிகள்.
0: நல்ல பாடல் இல்லையா? ஆமா, முருகன் பாட்டுல ரொம்ப பெஸ்ட் டாப் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
1: பிள்ளையாரப்பா, பிள்ளையார் மாம்பழம் கண்டத்தில் அம்மையப்பன் தான் உலகம் வந்து இருக்கு, தஞ்சை அம்மையப்பன் உலகம் வந்து சித்தமன்னு, எல்லாத்து அம்மையப்பனும் உதவ அந்த அவன் தான் அந்த புள்ளிய, அவன் முதல் வழக்கு அந்த குணம் தான குணம், அவனுக்கு யானைக்கு பிறந்தவன் தானே, கரி யானைக்கு இருக்கும் வந்து யான குணம் இருக்கணும்ன்றது பிறந்தவன் தான் புள்ளிய. குணத்தில் யானையின் வடிவாக என்ற பாட்டு இருக்கு தானே.
0: ஆமா சரி சார், இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், அது மட்டுமே நம்ம பேசிக்கலாம்.
1: நல்ல மற்றது நான் கண்ட மனிதர்கள் பக்கத்தில் இருப்பார். அண்ணர் அங்கிருந்து வந்தவர், அவர்
0: சிவகங்கர்,
1: அவர் விவேகானந்தன் என்று அவருக்கு தெரியும். எனக்கு மனசுக்கு தாழ்வப்ப நான் என்றவர், அவருக்கும் எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா எங்க அம்மா எங்க தம்பி அங்க படிக்க டாக்டருக்கும் படிக்க போட்டாரு இங்க வந்து. அப்ப அந்த டைம்ல அம்மா இன்னும் சண்டை துவங்கிட்டு என்ன செய்யறேன்னு காலகட்டத்துல இருக்கலாம். பக்கத்துல ரூம் இருந்தவர் அவர் எங்களோட நல்லா புலங்க இருக்கலாம். அம்மா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது. குளிர்ச்சிலவும் நான் பார்க்கணும். ஓ காசு நீங்க அஞ்சு தரம் ஒரு மணி அவளுக்கு மூச்சிலவும் நான் பார்ப்பேன். அப்ப இருந்து இருக்குது நாங்கள் இதெல்லாம் கேட்டு இருக்கிறது ஒரு நாள் நான் நாங்கள் என்ன செய்யறேன் அப்படி. ஆனா இந்த சாகு மட்டும் சாயோட இருந்து முழுக்க கருமம் செய்த ஒரு தெய்வம் என்ற நினைச்சு சாகு.
0: அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப வியப்பா நீங்க பாக்குற ஒரு மனிதர் இல்லையா?
1: அப்படி ஒரு அதன் அப்படி ஒரு தெய்வத்தை நான் உலகத்திலேயே காணேன். கடவுளை
0: பாடல் கேட்க விரும்புறீங்க காசிநாதன்?
1: வந்து நண்பர்கள் வந்து சேருவார்கள் ஐயா, நல்ல தெய்வங்கள் வந்து கவனமா இருக்கும் நாங்கள். மற்ற நான் கேட்கிறேன் சுவாமி நடித்த படம் ஒன்று முந்திருக்கும் பறவையா இருக்கும் நிலையோ அவன் எனக்காண்டித்தான் அந்த நடிப்பு நடிச்சு முத்துக்கொள பண்கள்.
0: ஓகே
1: இந்த வாழ்க்கையில் நடந்த கண்ணதாசன் கடிச்சு அப்படின்னு பாட்டம் எனக்கு அடித்தான கண்ணு கண்ணன் மாறி. நீங்கள் வாடிகளின் கவிதை வாசி
0: பார்த்துருங்களோ
1: அவர்கிட்ட தாக்கி எழுதின கவிதையில பிரவார நாரண்டு சொல்லி எழுதினோம். நான் இந்த விசரன் சொன்னதை விட அவன் சொல்லியிருக்கான். ஆரண்டான எதிர்ப்பு சொன்னால் அவனை கூட்டிக் கொண்டாங்க நான் சொல்றேன் பாரு. அந்த கவிதைகளுக்கு வாசி பாருங்க. அவன் நான் முகன் என்றுதான் எழுதினவன் அவன் தான் இப்ப நெரிக்கிறான்
0: கூட்டிட்டு. சிறப்பு, ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட பாடலும் ஒலிக்கும். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம். சுதா
0: காலை வணக்கம். நல்லா இருக்கு சுதானா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
0: அப்பப்ப பிஸி ஆயிடுறீங்க, இந்த சைடு வர்றது இல்ல ரொம்ப. அப்பப்பதான் வர்றீங்க? ஆமா,
2: கொஞ்சம் பிஸியா இருக்கு.
0: நான் நினைச்சேன் ஏதோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்ல வெளியூருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன்.
2: இல்ல இல்ல, காட்டுள்ள உரை சூட்டணும் வேலையை விடையில.
0: கரெக்ட் கரெக்ட், ஆஃப்கோர்ஸ் கரெக்ட் தான். ஆனா நீங்க உங்களுக்கு தான் இருக்கிறத நீங்க தானே ஓனரே, அதனால உங்களுக்கு ஜாலியான வேலை. நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே அப்படியே வேலை பண்ணலாம்ல.
2: சில ஆக்கள்
0: கரெக்ட் தான். ஆனாலும் நீங்க உங்களோட ஆதரவு ரெகுலரா குடுக்கல அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி. அதான் டெய்லி பாக்குற ஆன்டி திடீர்னு மிஸ் ஆனா உடனே ஆன்டி என்னாச்சு அப்படின்னு தோணும்ல, அதுக்காக
2: முக்கியமா இது எதையும் கவலைப்படுவாட்டி.
0: கரெக்ட், அது ஏன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க அண்ணா. நீங்க
2: லசானியா வந்து லசானியா சொன்னீங்க, லசானியா வந்து நான் பிடிக்கிற சாப்பாடு. நான் வந்து
0: நீங்க
2: அந்த ட்ரே அது போலி ஒரே
0: ஆமா
2: அப்படியே அவனுக்கு வச்சுட்டு அப்படியே
0: அப்படியே எடுத்து அப்படியே கட் பண்ணி அப்படியே இல்ல அப்படியே நைஸா ஒரு ஸ்கொயர் அப்படியே இல்ல
2: பாபசான சீசன் போட்டுட்டு சாப்பிட சூப்பரா இருக்கு.
0: சூப்பர், எஸ் எஸ்.
2: அதுக்கு ரெட் வைன் யூஸ் பண்ணினா நல்லா இருக்கு.
0: ஓகே, சமைக்கிறதுக்கா இல்ல அதுக்கு அப்புறம் கூட குடிச்சிக்கிறதுக்கா?
2: கூட சாப்பிடுறது
0: சாப்பிடுறது சாப்பிடுறது சாப்பிடுறது. ஓகே, ரைஸ்
2: வந்து எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு வஞ்சரண்டு, அவர் யூரோப்ல சின்ன சின்ன வயசுல இருந்தே அந்த மத்தவைக்கு நல்ல செய்யணும் உதவி செய்யணும் போய் போய் பேசக்கூடாது அப்படி என்ன என்னையே மாத்தினார் அவர் நண்பர். இப்ப கிட்ட
0: அனாவசிய செலவெல்லாம் எதுக்கு
2: தவிர்த்துறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தகங்கள் சன் வாசிக்கிறோம் பேரை மறந்துட்டு நல்ல புத்தகம். அப்ப எனக்கு நானும் எடுக்கிற டைம் இல்ல உண்மையா அந்த டைம் கிடைக்கவே பார்ப்பேன். தமிழ் பாசிட்டு மகன்லாம்.
0: நீங்க ஆல் டைம் ஃபேவரட் திரைப்படம் இதாக இருக்கா? என் நேரமும் நான் வந்து இது எப்ப எத்தனை தடவை வேணா பார்ப்பேன், 100 தடவை கூட பார்த்திருப்பேன் அப்படின்ற மாதிரி படம் இதாக இருக்கா?
2: அதுதான் விஜயகாந்தன் விஜயகாந்தன் படத்தை தான் சொல்ல முடியும்.
0: அப்படியா, என்ன படம் அது? கேப்டன் பிரபாகரன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படமா?
2: இல்ல இல்ல அந்த படம் இல்ல, சின்ன கவுண்டர்.
0: ஓகே, கண்டிப்பா நிறைய தடவை பார்க்கக்கூடிய ஒரு அலமா அருமையான படம் தான். கண்டிப்பா சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: வந்து இது மூன்றாம் படத்துல இருந்து பூங்காட்டு புதிதானது அந்த பாட்டு.
0: நல்ல பாட்டு, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டை போட்டுருவோம். ரொம்ப நன்றி நான் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
3: காசு வேணுமென்று குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
0: நேரம் சரியாக 9:48. டொரண்டோ உடைய தற்போதைய வானிலை 21°C, ஃபீல்ஸ் லைக் 23. சூப்பரான ஒரு வெதர் இன்னைக்கு. இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அதிகபட்சமாக வந்து 32° வரைக்கும் ஃபீல்ஸ் லைக்கில் போகுது. வெயிலான நேரம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வெளியில் ஜாலியாக உலா போகலாம், சுற்றலாம், ஓடலாம், நடக்கலாம், பிக்னிக் போகலாம், ஃபேமிலியோட அவுட்டிங் போகலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வெதர் இன்னைக்கு நீங்கள் வெளியில் சுற்றிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. ஒரு அழகான தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களை வியக்க வைத்த இல்லை உங்களை மாற்றிய இல்லை சாமானியனாக இருப்பார், ஆனால் வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பார், அது அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் நீங்கள் பார்க்கலாம். பெரிய வருமானம் வராது, ஆனால் ஒரு பையை மாட்டிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை கடைபிடிச்சிட்டு அவங்க சந்தித்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து புத்தகம் மூலமாக வந்து வருங்காலத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர்கள் பல பேர் வந்து லைஃப்பில் வந்து இன்ஸ்பிரேஷனாக சுற்றிட்டு இருப்பாங்க. இல்லை ரொம்ப சாதாரணமான ஆளாக ஆனால் பயங்கரமான ஒரு கொள்கையோடு இருப்பாங்க. இது எப்படி வாழ்க்கை முழுக்க இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வியக்கிற விஷயத்த வந்து நம்மளுடைய நலனுக்காக இந்நேரமும் பண்ணுற மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ நான் பொதுவாக சொல்ல, இப்போ சுத்திகரிப்பு தொழிலாளர்களாக இருக்கலாம், நம்ம ஊரில் வந்து இந்த மிஷின், அதை விவேக் சொன்ன மாதிரி எதுக்கோ மிஷினை கண்டுபிடிக்கிறீங்க, இதற்கு ஒரு மிஷினை கண்டுபிடிங்களேண்டா அப்படின்னு சொல்லி பாதாள சாக்கடையில் இறங்குறத வந்து எப்படி மாற்றினாரோ அந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் அதை வந்து பயங்கர லவ்வோட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக அந்த வேலையவே வந்து ரசித்து செய்யக்கூடிய ஆட்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் வந்து என்னப்பா என்னம்மா வாழ்கிறாரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற ஆட்கள். அப்படி நீங்கள் கடந்து வந்த சாமானியர்கள், பட் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறையை கண்டிப்பாக இதெல்லாம் நான் பண்ண முடியாது, என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியாது, ஆனால் அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஆட்கள் வந்து அப்துல் கலாம் மாதிரி இல்லைன்னா ஒரு ஐன்ஸ்டீன் மாதிரி அப்படி மிகப்பெரிய பதவியிலையோ ஒரு இடத்துலையோ பெரிய பேர் புகழ் வாங்கின ஆளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து யாராக வேணால் இருக்கலாம். உங்கள் ஏரியாவில் வெறும் இஸ்திரி, ஒரே ஒரு இஸ்திரி பொட்டி வச்சு எல்லா சட்டையும் புடவையும் அயன் பண்ணுற ஆளாக இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபிலாசபியும் ஐடியாலஜியும் அப்படியே வியக்க வைக்கும். எப்படிப்பா இப்படிலாம் இவர் பார்க்க இவ்வளோ சாதாரணமாக இருக்காரு, இவருக்குள்ளார இவ்வளவு சிந்தனை, இவ்வளோ அறிவாக, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற ஆட்களாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்து வியந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் சொல்லலாம். அப்படி மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னா, நீங்கள் பார்த்து உங்களை மாற்றிய புத்தகம் இல்லை உங்களையே வந்து செதுக்கிய திரைப்படங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அடுத்து நேர் இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் சமம், எப்படி இருக்கீங்க?
7: புதிய ராகம் கண்டு பிடிக்க ரெண்டு வரிசம் மெடித்தேன், ராஜன் குரலை கேட்ட புதகிதானே ராகம் கண்டு பிடிக்கேன். இந்த பாட்டு இருக்கா சிந்தியில போட முடியுமா?
0: ஹிந்தியை நீங்கள் விட மாட்டீங்க. சரி, ஹிந்தியில் நீங்கள் சேர்ந்தா ஒரே மாதிரி ஒரு ரெண்டு லைன் ஹிந்தியில் வந்து நீங்கள் பேசுங்க என்கிட்ட. ஹிந்தியில் ரெண்டு லைன் பேசுனா உங்களுக்கு கண்டிப்பாக பாட்டு போடுறேன்.
7: என்ன முந்தி முந்தி ஒரு ஹிந்திக்கார பாட்டு
0: கேட்குறேன்.
7: உங்களுக்கு பூஜா சரியா சிஎம்ஆர்ல வேலையா?
0: ஆமாம், பூஜா நல்லா தெரியுமே.
7: ஐஸ்வர்யா,
0: ஐஸ்வர்யா நல்லா தெரியுமே. ஆமாம்,
7: ஓ ஐஸ்வர்யா மாதிரி முந்தி அவை மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி அவள் இப்போ வேலை ஹிந்தி காரி வச்சுன்னா பாட்டோட இப்போ புது டீனேஜ் கேர்ள் வந்திருக்கேன். அவள் சொன்னா நாங்கள் ஓல்ட் சாங் போடுறதுக்காரே வந்து பாட்டு
0: கேட்டேன். செகண்ட் லைன் என்னது? ஹிந்திக்காரி கம்மா விட்டு ஜாய அம்மா வந்து ஹிந்திக்காரி கம்மா மாத்திட்டீங்க.
7: அப்போ நான் வந்து அவள் சொன்ன பழைய பாட்டு போறேன் இல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ரீமேக்ஸ்ல. அப்ப நான் கேட்டேன் இந்த பாட்டை ரீமேக்ஸ்ல போடுச்சு கேட்டு போட்டா.
0: இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க அதை சொல்லுங்க.
7: இப்ப நான் இந்த இப்ப பாடியில் காட்டினேன்
0: எந்த பாட்டு, அதே பாட்டு தான் நான் இப்ப போடணுமா உங்களுக்காக? என்ன பாட்டு மறுபடியும் பாடுங்க.
7: பாய்க்கிறா என்ன என்ன என்ன என்ன அதுக்கு மறந்து வந்து பாய்க்கிறா இந்த பாட்டு பாய்க்கிறா என்ன கண்ணி இருந்தது இடுற கண்ணி மனம் இங்கு சுடுற மட்டி சத்தம் மட்டி சங்கம் அது சுரன் சொல்லி தெரி வாட புதிய ராகம் கண்டுபிடிக்க தண்டு வரிசம் எடுத்தேன் ராஜின் குரலை கேட்ட புறகுதானே ராகம் கண்டுபிடிச்சேன்.
0: சூப்பர்.
7: இது ஒரு படத்துல சோனாகம் பக்கா லோக்கல் பாஷையா இருக்கு.
0: அப்படியா? ஓகே, கேட்டுருவோம் அந்த பாட்டை. புதிய ராகம் திரைப்படம் பேரு என்ன? ஜே. சரி, நான் கண்டுபிடிச்சிடறேன், பிரச்சனை இல்ல. எஸ் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க இன்னைக்கு தலைப்புக்கு கண்டென்ட் கொடுக்கலாம், பரவாயில்ல. இனி ஏதாவது நீங்க பார்த்து வியந்த ஒரு மனிதர் யாராவது நீங்க பார்த்து ரொம்ப ஆஹா என்ன அழகா வாழ்க்கையை வாழ்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தது யாராவது இருக்காங்களா?
7: எல்லாருக்குமே நாங்கள் தான் ரோல் மாடல்.
0: ஆ, நீங்க தான் வழக்கம் போல அழகா பாடிட்டீங்க. புதிய ராகம் கண்டுபிடித்தேன் அப்படின்ற ஒரு பாட்டு அவர் சொல்லியிருக்கார், திரைப்படம் பேர் சொல்லல. மெத்த நேயர்கள் இந்த அவர் கேட்ட பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது, இந்த திரைப்படம் பேர் தெரிஞ்சதுனா கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு அதை சொல்லி கைட் பண்ணுங்க, ஏன்னா அந்த பாட்டை எப்படியாவது பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். புதிய ராகம் புதிய தாளம் இருக்குது, புதிய ராகம் பழைய பல புதிய ராகம் இருக்குது. இவர் புதிய ராகம் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து கண்டுபிடிக்க என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம் ராஜ். காலை வணக்கம் சாரா.
0: காலை வணக்கம் சாரா டீச்சர், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், ஜாலியா. உங்களுக்கு எப்ப மறுபடியும் ஸ்கூல் ஓபன் ஆகும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு
8: இருக்கேன்.
0: நீங்க மட்டும் எப்படி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமையா இருக்கா? வண்டி வேலை செய்யக்கூடாது. அதேதான் நானும் இந்த டீச்சர் மட்டும் எப்படியாவது இன்னைக்கு வரவிடாம பாடு, நாளைக்கு வர விடாம பண்ணிடு ஸ்கூலுக்கு
9: அப்படின்னு
0: வரக்கூடாது. நான் நினைப்பேன் இந்த புதுசாக கிளாஸுக்கு போவோம், நமக்கு பிடிக்காத டீச்சர் தான் அந்த வருஷமும் வந்து அந்த பாடம் எடுக்க வருவாங்க. அப்போ நினைப்போம் அடுத்த நாளுக்குள்ளார தெக்குன்னு ஒருவேளை பிரின்சிபல் வந்து ஏதாவது மாற்றி நமக்கு வேற டீச்சரை அனுப்பிடணும் ஆண்டவா அப்படின்னு எல்லாம் வந்து வேண்டியிருக்கேன். சாமானியர்கள்லாம் நீங்க பார்த்த ஒரு மனிதர்
9: வீட்டு பக்கத்திலே இருக்கு ஒரு லேடி வந்து நீண்ட காலமா, அதாவது எங்களோட வீடு வந்து ஒரு சந்தில கொஞ்சம் அப்படி இருக்கு, அப்ப முன் ரோட்டும் தெரியும் அந்த வீடுகளும் கொஞ்சம் தெரியும். அப்ப அதுல வந்து ரெண்டாவது வீட்டுல ஒரு லேடி வந்து ஒரு ஏர்லி 80s அல்லது லேட் 70s மாதிரி டெய்லி இந்த முத்தங்கள் அவங்களோட முத்தம் எல்லாம் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வந்து ரோடையும் கூட்டுவா, ரோடையும் கூட்டிட்டு இந்த சைட் ரோடு வாக்கிங் ரோடு இருக்கல்ல அதையும் கூட்டி கூட்டி கூட்டி கிளீன் பண்ணி அந்த இது போகும் தானே அந்த தண்ணி போற அந்த அதுல ஏதாவது இலைகள் இருந்தா அதை கையால் அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சு அதை பின்னால ஹஸ்பண்டும் பாவம் அந்த வயசு அவரும் பின்னால அப்படி வந்து பார்த்துட்டே இருப்பாரு. அதெல்லாம் ரோட கூட்டுவாங்க, சம்டைம் போற கார நின்று அவ கூட்டி முடியும் வரையும் கூட்டிட்டு போவோம் அந்த மாதிரி.
0: இங்க நானும் கரெக்ட் நான் பாத்திருக்கேன், ரிட்டையர்ட் அது முக்கியமா வயதானவர்கள் தானே சொல்றீங்க, அவங்க தான் வந்து அந்த மாதிரி போர் பயங்கரமா பாத்துப்பாங்க, ஒரு வீடு விளைய விடாம அப்படியே பார்த்து பார்த்து கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க.
9: அடுத்த வீடு அங்கல வீடு இங்கல வீடு எல்லாம் போயிட்டு போன வருஷம் நம்ம வீட்டு முத்தத்துக்கும் வந்து நம்ம வீடு அந்த ரோடு எல்லாம் டிரைவே எல்லாம் கிளீன் பண்ண நான் ஓடி போய் நான் கிளீன் பண்ண, இங்கிலீஷ் அவள ஆங்கிலம் விளங்காது சொல்லி சொல்லி நானும் போய் அவருக்கு ஹெல்ப் பண்றது. எங்க வீடு முடிஞ்சு அடுத்த வீட்டுக்கு போய் அப்படியே அப்படியே போக மகள் ஓடி வந்து கூட்டிட்டு போயிட்டா, வளமே அப்படி வாருது மகள் வந்து ஓடி வந்து கூட்டிட்டு போயிடுவா நீண்ட நேரம் வயசு தானே பாவம் அப்படின்ற மாதிரி. அப்ப சில சமயங்கள்ல புதுசா விண்டர்ல வந்து ஆம்புலன்ஸ் வந்து நின்று இருந்தது வீட்டுல, அதுக்கு பிறகு அவ இந்த வருஷம் காணல உண்மையில ரொம்ப கவலையா இருந்தது. அவ ஒவ்வொரு வருடங்கள் நான் சம்டைம் அந்த போட்டோ எடுத்து தூர இருந்து போட்டோ எடுத்து எனக்கு கசினியை கூட அனுப்புவேன் பாரு இந்த லேடி சோ இன்ஸ்பைரிங் அப்படின்னு. அது உண்மையில நல்லா இருக்கு. நானும் இப்ப எங்களோட வீடு நானும் ஹஸ்பண்டும் கிளீன் பண்ற நேரம் முத்தங்கள் எல்லாம் அந்த வெட்டுற நேரம் எல்லாம் லோன் மோவர் பண்ணும்போது அடுத்த வீட்லயும் எங்களோட வீட்டுக்கு சைட்ல உள்ள பகுதிகளை நாங்க பண்ணிடுவோம். அவங்க பிஸியா இருப்பாங்க எங்களோட சைட்ல அவங்க வயசு அப்படின்றனால அது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
0: வெரி ஸ்வீட், வெரி இன்ஸ்பைரிங், கரெக்டா அது பாத்தீங்களா. அவங்க ஆனா அவங்கள அதுக்கப்புறம் நீங்க பாக்கலையா?
9: இந்த வருஷம் இன்னும் பாக்கல, நான் சும்மா வாக் மாதிரி போய் பாக்கணும், வெளியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களான்னு. இப்ப அவங்களுக்கு சக்தி இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆம்புலன்ஸ் வந்துட்டு முன்னுக்கு நின்றுட்டு இருந்தது ஒரு விண்டர்ல. சும்மா இருக்கும் யாருமே நாட்டுறது ஒண்ணும் இல்ல காடு. அதை இப்ப ரெண்டு வருடங்களா நான் தான் எடுத்து நானே அதை மெயின்டைன் பண்ணி இப்ப நேத்தும் கூட போயிட்டு நாட்டி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இப்ப அழகா பூந்தோட்டம் மாதிரி இருக்கு நம்ம முத்து.
0: சூப்பர் பண்றீங்களா, நீங்களே வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் மத்தவங்களுக்கு.
9: அவங்கள பார்த்துதான் நான் பண்றது, உண்மையில அது எனக்கு பெரிய இன்ஸ்பயரா இருந்தது. அந்த சுயநலம் இல்லாம மத்த இடங்களும் அத நான் பொதுவா அந்த நேச்சர் நல்ல விரும்புறவள் தானே. அதனால அடுத்த எங்க வீட்டுல மகன் ஒன்று இருக்கான், அவன் வந்து இந்த இந்த இது என்ன ரோட்ல இருப்பாங்க ஹோம்லெஸ்.
0: ஆமா ஆமா, ஹோம்லெஸ் பீப்பிள்.
9: அவங்களுக்கு விண்டர்ல வீட்டுல இருக்கிற பிளாங்கட் அது இது த்ரோ எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவான். அது மாதிரி அந்த வேலைகள் செய்வான். அடுத்து இந்த ஊருக்கு போனா அங்க ஐயோ திருநாய்களை கண்டா அது எல்லாம் சாப்பாடு எடுத்து போட்டு அவங்க கவனிக்கிறாரு. அனிமல்ஸ் மேல ரொம்ப பற்று அவருக்கு.
0: கரெக்ட். எங்க வீட்லயும் அப்படி ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு சோறு போட யோசிப்பாங்க, ஆனா மிருகங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க.
9: அப்படி தான்.
0: லவ்லி, நிறைய கியூட்டான இன்ஸ்பைரிங் விஷயத்த சொன்னீங்க இன்னைக்கு.
9: ஆமா, அடுத்தது வந்து லசானியா பத்தி கேட்டீங்க. நான் லசானியா பண்ணுவேன், எங்க வீட்டுல எல்லாருக்கும் விருப்பம். ஆனா எனக்கு அதுக்கு மேல போடுற இந்த முள்ளரியில சீஸ் வந்து பிடிக்காது,
0: ஸ்மெல் பிடிக்காது.
9: அதனால ஒரு சைட் மட்டும் அத சீஸ் இல்லாம பண்ணி மத்ததுக்கு சீஸ் போட்டு பண்ணுவேன்.
0: அப்படியா? ஓகே.
9: ஒரு சைடம் ஒரு ஒரு சைடு ஒன் ஸ்மால்
0: லசானியா வந்து சீஸ் இல்லாம லசானியா நினைச்சே பார்க்க
9: முடியாது. ஆமா, எனக்கு அது ஏதோ தெரியாது, அது
0: ரொம்ப ட்ரையா இருக்கு. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட
9: இல்ல. அந்த மீட் பண்ற நேரம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் டொமேட்டோ இதுல கொஞ்சம் நல்ல லிக்விடா பண்ணுவேன்.
0: ஓகே ஓகே. ஒரு ரெட் சாஸ் போட்டு கொஞ்சம் அது டொமேட்டோ வச்சு கொஞ்சம் சாஸி ஆக்கிடுவீங்க. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
9: பாடல் வந்து எனக்கு அந்த பராசக்தி, புதிய பராசக்தியில அலே, அந்த என்ன நெஞ்சுக்கூலி அடி அலே அலே அலே என்ன அதே சொல்லுங்க. அடி அலே நெஞ்சுக்கூலி தொட்டு போறவள் போடுடா.
0: ஓகே, போட்டுருவோம்.
9: தாண்டோடன் பாடின பாட்டு அடி அலை என்ற பாட்டை போடுங்க.
0: அது வந்து ஓகே. எஸ் எஸ், அடியாளி அந்த பாட்டை போட்டுருவோம் உங்களுக்காக. சிறப்பு, ரொம்ப நன்றி சாரா கால் பண்ணதுக்கு.
9: நன்றி
0: நன்றி. ஸோ சாதாரணமான விஷயந்தான் இல்லையா, ஒருத்தங்க எந்நேரமும் அவங்க யார்டை க்ளீனாக வச்சுருக்காங்க, நம்ம பிஸியாக போயிட்டு வந்துட்டுருப்போம், அவங்களாம் பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்களாக இருக்கலாம். அப்படி தான் இப்போ வந்து நீட் தேர்வில் வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆச்சு. அது அதுக்காக வந்து குரல் எழுப்பிய ஒரு ஸ்டூடெண்ட், அதுக்கு பின்னாடி வந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம், அவரால் வந்து இவ்வளோ பெரிய சேஞ்சை கொண்டு வந்து அந்த மிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் இந்த தவறை வந்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கார் இல்லையா. ஒரு சாமானியனால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க வந்து பெரிய பொசிஷனுக்கு போகலாம், பட் ரொம்ப பேரையோ புகழையோ பணத்தையோ எதையுமே எதிர்பார்க்காத தன்னலமற்ற மனிதர்களை வந்து பார்த்து வியந்தது உண்டா? நான் வந்து நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த தலைப்பையும் கொண்டு வந்தேன். நானும் பார்த்த மனிதர்கள் நிறைய, அதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அப்படி பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக வியந்தீங்கன்னா, இதில் என்ன கிடைக்குது அவங்களுக்கு, ஏன் இதை பண்ணுறாங்க, வைஷுத்தி நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க தெரியுமா. சில டைம் நம்ம யோசிப்போம், என்னப்பா இவருக்கு இவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸாக இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்லாம் வந்து யோசிக்கிற தருணம் நிறைய இருந்திருக்கு எனக்கு லைஃப்பில். ஆனால் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், பணம் வந்து உங்களுக்கு நிம்மதி சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கும் அப்படின்னு நம்புறது வந்து முட்டாள்தனம். அதையும் மீறி அதை தாண்டி உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தை பண்ணுறது மூலிமா தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு நபர். அந்த மாதிரி லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துட்டு வரேன், அதில் இவங்களும் ஒருத்தங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த நிர்மலா கிட்ட சாதனா ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது இப்போ கொஞ்சம் கமர்ஷியலைஸ் ஆனாலும் ஒரு இடம் முழுக்க முழுக்க வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எப்படி வந்து லைஃப்பில் எல்லாத்தையுமே ரீசைக்கிள்டு பொருளாகவே வச்சு வாழலாம், குடிக்கிற தண்ணியிலிருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் வந்து மல்டி பர்பஸாக லெஸ்ட் வேஸ்டேஜ், இந்த பூமிக்கும் நமக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதையும், ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன், ஈக்கோ ஃப்ரெண்ட்லி குக்கிங்கு, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே வாழ்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் வந்து சொல்லித்தர்ற ஒரு நபர் இருக்கார். அவருக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 40-50 வயதே இருக்கும். ஆனால் செல்ஃப்லெஸ்ஸாக வந்து பெரிய பணம் பணம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணலை அப்படின்னாலும், இந்த சொசைட்டிக்காகவும் எப்படி வந்து ஒரு லைஃபை பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எந்த ஒரு யாருக்கும் எந்த ஹார்மும் இல்லாமல் வாழலாம் அப்படின்றத சொல்லித்தர்ற ஒரு வேலையை பண்ணிட்டுருக்காரு. அப்படி நீங்கள் பார்த்த சாமானியமான மனிதர் ரொம்ப வியக்க வைக்க கூடிய அளவுக்கு செயல்களை செய்த யார், அதை பற்றி நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சொல்கிறதுக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நம்பர் 416-644-6222. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடுறேன்.
10: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD.
11: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
12: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
11: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இனிப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம். வழக்கம் போல உங்க எனர்ஜிக்காக தான் வெயிட்டிங். ஒரு ஸ்டேஜ் மேல அப்படியே நமக்கே டல்லா இருப்ப உங்களை மாதிரி ஒரு குரலை கேட்டா மறுபடியும் புஷ்னு எனர்ஜி பூஸ்ட் ஆகி உட்காரும்.
13: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் இப்ப இன்னும் எனக்கும் அந்த சனிக்கிழமை பேரனோட ஸ்பெண்ட் பண்ண அந்த நினைவுகள்லயே
0: போட்டு
13: நெஞ்சில் ஒரு ராகம் அந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. அந்த படத்துல அந்த பாட்டு இருக்காண்டு.
0: ஓகே, ஓ நெஞ்சில் ஒரு ராகம் அப்படின்ற ஒரு திரைப்படமா?
13: ஆமா, பாருங்க அதுல இருக்காண்டு. சும்மா கூகுள் பண்ணி அந்த அந்த படம் தான் வந்துச்சு. எனிவே
0: புதிய ராகம் கண்டுபிடித்தேன் அந்த பாட்டு.
13: ஆமா ஆமா,
0: நெஞ்சில் ஒரு ராகம் அப்படின்ற திரைப்படத்துல. சரி, தேடிடுவோம்
13: அதுல பாருங்க. எனிவே டாபிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச டாபிக் எனக்கு முத பிடிச்ச வந்து இந்த எனக்கு அப்ப இருந்தே எனக்கு அந்த லிப்ஸ்டிக் நல்ல விருப்பம். யாரா லிப்ஸ்டிக் போட்டு வந்து நான் சும்மா ரசிப்பேன். அப்படி கூட நேரம் பாக்கல, அது அப்புறம் வேற மாதிரி. இப்ப இங்க வந்து அதெல்லாம் சகஜம். எங்க ஊர்ல இருக்க வெரி ரேர். அப்ப இங்க வந்து எல்லாம் சகம். இப்போ எனக்கு அந்த ரசனை இருக்கு. அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்தா நான் ரசிப்பேன். ரெண்டாவது வந்து ரெயின், மழை வந்து எனக்கு நல்ல விருப்பம். ஏன்னா நான் வளர்ந்ததே நிறைய மழை பெய்யற ஒரு டவுன்ல தான் நான் வளர்ந்தேன் அங்க ஸ்ரீலங்கால. அப்ப எனக்கு மழையில ரொம்ப விருப்பம். மத்தது இந்த டைகர், டைகர் வந்து மிருகங்கள், இந்த பெரிய பெரிய மிருகங்கள் இந்த வளர்ற நாட்கள் எல்லாம் எங்களுக்கு காட்டுவாங்க தான் ஸ்கூல்ல, படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. இந்த டைகர் மற்ற எலிபென்ட் இத முதல ஸ்கூலுக்கு போகல, ஒரு நிறைய ஆறு எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள முதல எல்லாம் இருக்கும். அதெல்லாம் டைகர் எனக்கு நல்ல விருப்பம்,
0: பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு என்ன ஒரு பேட்டர்ன், அதோடைய பாடி ஆகட்டும் அதோடைய அமைப்பு எவ்வளவு பெருசா இருக்கும், மேசிவா இருக்கும், செம்ம அழகா இருக்கும்.
13: என்ன
0: மாதிரி பிடிக்கும் சிக்கன் விங்?
13: எனி டேஸ்ட் பிடிக்கும்.
0: கிச்சன்லயா இல்ல பாபிக்யூ இல்ல ஹனி கார்லிக்?
13: ஹனி, ஹனி எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கணும் எனக்கு சிக்கன். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் அங்க முந்தி அப்ப நிறைய கோழியெல்லாம் வளர்த்தாங்க, அப்ப எப்பவுமே வீட்டுல சிக்கன் தான் அம்மா ஒவ்வொரு மாதிரி குக் பண்ணுவாங்க. முந்தி இருக்கிறத வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர்ல குக் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அடே அம்மாட்ட சொல்லு சிக்கன் கறி ஒண்ணு செய்ய சொல்லி.
0: ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அம்மா பண்ற சிக்கன் கறி தான் ஃபேவரட்?
13: ப்ரெஷர் குக்கர் ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல செய்வாங்க. வேலைக்கு உதவிக்கு ஆட்கள் இருந்தாலும் இருந்து யாரும் ஸ்பெஷலா வந்தா அவங்க தான் செய்வாங்க.
0: ஓகே,
13: அவங்க தான் செய்வாங்க. இந்த கிளாஸ்மேட்ஸ் வந்தாலும் அவங்க தான் செய்வாங்க.
0: நீங்க பார்த்த வியந்த மனிதர்கள் சாமானியர்களே சூப்பரான ஆள் யாரு?
13: முதலாவது வந்து நம்மள ராஜ்.
0: ஐயோ, நான் தான் உங்களை சொல்லணும், எப்படி எல்லா டேட்டி ஞாபகம் வச்சு எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றீங்களே, உங்களே நீங்களே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்ல வந்தேன்.
13: அப்படியெல்லாம் இல்ல, ஏன்னா ராஜ் எனக்கு தெரியும், ராஜ் ஒரு நிகழ்ச்சி நடத்த என்னென்னாலும் வேலை இடத்துல கூட அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் புதுசு புது ஐடியாக்கள் எல்லாம் வரும். சரியா? நீங்க வந்து ஒவ்வொரு கிழமையும் வந்து புதுசு புதுசா அதுக்கு நீங்க அந்த ஸ்பீட்ல இருக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் தேவை, ப்ரிப்பரேஷன் தேவை. நாங்க நான் யோசிச்சு போய் சொல்ற மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் செய்யணும். அப்படி ஒவ்வொரு நாளும் வேற வேறையா செய்தா தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி வேற வேறையா ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் நீங்க வேற வேற டாபிக் கொண்டாடுறது எங்களுக்கு வெரி இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அதை பார்த்து நான் வியந்திருக்கேன். மற்ற ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் என்னோட நிறைய வயது குறைய, செந்தில் குமரன் அவர் பேர்.
0: செந்தில் குமரன், ஓகே.
13: அவர் எத்தனையோ வருஷமா இப்ப எங்க நாட்டுல வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் சர்ஜரி செய்ய
0: மின்னல் ஓகே செந்தில் குமரன் சார், எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாம் பாடி ஃபண்ட் ரைஸ் பண்ணி
13: இப்பவும் வருது. நவம்பர்ல நிகழ்ச்சி எல்லாம் இன்வைட் பண்ணுவாரு. அப்ப பேரன் பிறந்த நேரத்துல ஒரு சின்ன டொனேஷன் கொடுத்தேன் அந்த ஹார்ட் சர்ஜரிக்கு. அப்ப வந்து படம் இல்ல, ஐயோ படம் இல்லாம இல்ல இல்ல, உங்களோட பேரனுக்காக நீங்க செய்றீங்க, நீங்க இவர் தான் உங்களோட உயிரா இருக்க போறாரு அப்படின்னு. என்ன விசேஷம், விசேஷம்னா அவர் வந்து செய்யறது எல்லாம் வந்து ஆக்கள் சார டொனேஷன்ல அங்க ஹார்ட் சர்ஜரி எல்லாம் செய்வார். போய் வார செலவு இங்க இந்த எம்ஜிஆர் நிகழ்ச்சி நடத்துறது கூட இந்த ஆக்கள் கொடுக்கற டொனேஷன்ல எடுக்க மாட்டார் அந்த பணத்தை, அவர் சொந்த பணத்துல செய்வார். எங்களெல்லாம் முந்தி வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ண, கொஞ்சம் பேர் தான் நாங்க கொஞ்சம் கொடுத்துருந்தோம் டொனேஷன். வீட்டுக்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இன்வைட் பண்ணுவார், நாங்க எல்லாம் போவோம். அப்படி ரொம்ப ரொம்ப ஆமா ரொம்ப க்ளோஸா வந்துட்டாரு. இப்ப நவம்பர் 6 எம்ஜிஆர் ப்ரோக்ராம் லாஸ்ட் எனக்கு போயெல்லாம் போயிட்டு இந்த வருஷம் வாரேன்னு சொன்னேன். அப்படி போற ஆக்கள் டைம் வந்து காசெல்லாம் கேட்க மாட்டாரு, அவங்களா கொடுத்தாதான். சரியா? அது அப்போ ஒரு 5-6 முந்தி நான் சென்னை போயிருக்கக்குள்ள அவங்களோட அம்மா சென்னையில தான் இருந்தேன். அப்பா இறந்துட்டாரு, அவங்களெல்லாம் வீட்டுல போய் பார்த்தேன். அவங்களோட இவரோட தங்கச்சியும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க, அவங்களையும் பார்த்து. மற்ற இவங்க அவங்களுக்குமே ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தார். அப்ப சென்னை போனா நான் அவரை தான் கூப்பிடுவேன், அங்க லோக்கலா ஓடுறதுக்கு எல்லாம் அவர் தான் கூட்டிட்டு போவாரு. அவங்க அவங்க வந்து எனக்கு ஒரு டாக்டர் ஒரு லாயர் எல்லாம் அங்க சென்னையில இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. என்னென்ன பிரச்சனை இருந்தா அவர் தான் போங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷர் அந்த வெரி நைஸ் பர்சன், சரியான குட் ஹார்ட்டட் பர்சன். அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் செய்யறாரு, இந்த அப்படி இருந்து வீட்லயும் பிள்ளைகளையும் வளர்த்து அதையும் செய்து இப்படி இப்படி சொந்த காசையும் போட்டு செலவழிச்சு செய்யறாரு அப்படின்னா
0: வியந்திருக்காரு.
13: உங்களோட புக்கை தேடி பார்ப்போம், தேடி பார்த்து வாசிப்போம். ரொம்ப நாள் நான் புக் வாசிக்கல, இதுக்காக உங்களுக்கு நீங்க சொன்னதுக்காக பார்ப்போம். அன்னைக்கும் ஒரு புக் அந்த பேர் சொன்னீங்க, எழுதி வச்சிருக்கிறேன். மூவியையும் மூவியையும் தேடி பார்த்து
0: உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க எல்லா படத்தையும் பாக்குறல்ல, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற இந்த படத்தை பாருங்க. உண்மையிலேயே அந்த டைட்டில் வந்து அந்த படத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு டைட்டில், அவ்வளவு அழகான ஒரு திரைப்படம். நீங்க பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.
13: ஓகே ஓகே ஓகே, கட்டாயம் பாப்பேன். இவர் என்ன கிணத்துக்கான படத்துக்கு பிறகு இன்னொரு படம் அவர் நடிச்ச படம் வந்திருக்கு, அது இன்னும் அந்த பாட்டுல இன்னும் உங்களுக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன். நல்ல சூப்பர் படம், நல்ல கடைசியில நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று அந்த படத்துல இருக்கு, யோகி பாபுட. அது என்ன
0: என்ன படம்
13: வந்து படத்தின் பேர் வந்து
0: படத்தோட பேர் சொல்லுங்க, உங்களுக்காக தேடி பிடிச்சி
13: எடுத்துறேன். படத்தோட பேரு பாட்டு ஏழ்மன்னா தாஜ்மஹால் இந்த மலை பாட்டை போடுங்க, ஆண் பாடினாலும் பொன் பாடினாலும் பரவாயில்ல, மலைப்பாடு
0: தாஜ்மஹால் திரைப்படத்தில இருந்து தானே சொல்றீங்க?
13: ஆமா, தாஜ்மஹால் திரைப்படத்தில இருந்து.
0: தாஜ்மஹால்ல அந்த குளிர்து குளிர்து பாட்டு தான் மழை பெய்யற சொட்ட சொட்ட நினைது தாஜ்மஹால்.
13: போட்டுருவோம்
0: கண்டிப்பா.
13: நன்றி
0: நன்றி
13: நன்றி வணக்கம்.
0: இவர் சொன்ன அந்த திரைப்படத்தில் அந்த நெஞ்சில் ஒரு ராகம் படத்தில் அந்த மாதிரி ஒரு பாடல் இல்லை. புதிய ராகம் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அது வந்து அதுவும் பாக்கியராஜ் படம்னு வேற சொல்லியிருக்காரு. அந்த பாடல் யாராவது ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா சொல்லுங்கப்பா. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குவிஸ் க்ளூ மாதிரி கொடுக்குறேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: ஓ மை காட், யா வந்தாச்சு, மறுபடியும் கனடாவுக்கு திரும்ப வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க சிவலிங்கம் ஐயா?
14: நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களை நினைச்சு எங்க எந்த நாளும் எங்க போனாலும் கேக்குறேன்.
0: எங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு அப்படியே வியப்பா இருக்கு. எனக்கு நீங்க எப்படி இவ்வளவு லவ் ஒரு மனிதருக்கு இருக்க முடியும்னு சொல்லி நான் சொல்ல, இந்த சாமானிய மனிதர்கள்ல இப்படி இவ்வளவு ஸ்வீட்டா கூட மனிதர்கள் இருக்க முடியும்னா, அதுல நீங்களும் ஒருத்தர் தான் கண்டிப்பா. ஆமா,
14: நேற்று கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: அப்படியா? ஓகே. ஆனா நேற்று கொஞ்சம் டயர்டா இருந்தீங்க, கனெக்ட் பண்ண முடியலையா?
14: சரியான
0: வெயில் இல்லையா அங்க?
14: கேள்விப்பட்டேன்.
0: ஜாலி பண்ணாம எப்படி?
14: நம்ம பேரனோட போய் எல்லா இடத்துலயும் போனோம்.
0: ஆ, பேரனோட போய் எல்லா இடத்துக்கும் ஜாலி பண்ணி சுத்திட்டு வந்தீங்க. லவ்லி. ஓகே ஓகே. என்ன உங்களுக்கு இந்த ட்ரிப்லயே வந்து பெஸ்ட் அப்படினா மறக்கவே முடியாது, இது சூப்பரா இருந்தது அப்படினா எதை சொல்லலாம்?
14: என்னன்னா நூரேலியாவுக்கு போனேன்.
0: ஆ, எது?
14: திருலங்காவில நூரேலியாவுக்கு போனேன்.
0: ஆ ஓகே.
14: அங்க நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது.
0: அங்க அதான் உங்களுக்கு பெஸ்ட் மெமரி, போனதில் முடிச்ச விஷயம் அதுதான். ஓகே ஓகே, ரைட்டு. நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்காக கேட்டீங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வரேன், இது வேணால் சொல்லுங்கள், இது வேணால் வாங்கிட்டு வரேன்னு நீங்கள் சொன்னதுக்காகவே நன்றி.
14: நன்றி. உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் அனுப்புகிறேன்.
0: ஆ, மனிதர்கள் யாராவது இன்ஸ்பைரிங்கான மக்கள் இருக்காங்களா?
14: அப்படி யாரும் எனக்கு தெரியலங்க.
0: அப்படியா, சரி பரவாயில்ல, இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்ததுலயோ இல்ல படிச்சதுலயோ பார்த்த பெஸ்ட் திரைப்படம் இல்ல புத்தகம் ஏதாவது ரொம்ப விரும்பி பார்த்த
14: விஷயம்? இல்லாம போயிட்டு.
0: அப்படியா, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே, இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப
14: சும்மா இந்த பொழுதுபோக்குக்காக யாருக்காவது உதவி
0: அப்படி இருக்கு. படம் பாக்குறதுலாம் பெருசா விருப்பம் எல்லாம் இல்ல? டிவி பாக்குறது, திரைப்படம் பாக்குறதுலாம் ஒன்னும் பெருசா ஆர்வம் இல்ல?
14: மட்டும்தான்
0: ஆர்வம் இருக்கு. ஆஹா, சூப்பர். ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
14: நன்றி வணக்கம்.
0: அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
15: காலை வணக்கம் ராஜராஜன்.
0: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
15: நிறைய போட்டீங்க
0: அருமையான பாட்டு. அது எத்தனை தடவை கேட்டாலும் அதுதான். நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல எவ்வளவு பிஸியான நாளா இருந்தாலும் அந்த ஒரு பாட்டு கேட்டா போதும்.
15: பள்ளிக்கூடம் படிக்கும் போது எங்க அப்பா அம்மா வீட்டுல எங்க அப்பா டெய்லி காலையில கோயம்புத்தூர் ரேடியோ ஸ்டேஷன்ல பாமாரையும் வைப்பாரு. அவரு 7:30 வேலை கிளம்புவாரு, ரேடியோ ஓடிட்டு இருக்கும். அப்ப இந்த நிகழ்ச்சி வந்ததுன்னா, இந்த பாடல் வந்ததுன்னா எனக்கு அப்படியே பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போன ஞாபகம், அந்த வீட்டுல எங்க அப்பா அம்மா ஓடுன ஞாபகம் எல்லாம் அப்படியே வந்துருச்சு.
0: பியூட்டிஃபுல்.
15: அது வந்து மனுஷன் பண்ணத மிகப்பெரிய கொடுமை. அது ஒண்ணு, அது வேட்டையாடுனது. ரெண்டாவது இப்ப செய்யற கொடுமை என்னன்னா, டிஃபாரஸ்டேஷன். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றோம், ரொம்ப நல்ல விஷயம். எலிபென்ட் பாப்புலேஷன், டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த எடுத்த முயற்சினால. அட் சேம் டைம் டிஃபாரஸ்டேஷன் ஆகி அவங்களுக்கு அங்க இருக்க இடம் இல்ல, உணவு சாப்பிடக்கு உணவு இல்ல, தண்ணி இல்ல, ஊருக்குள்ள வந்துடுறாங்க. அதனாலதான் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப அதிகமா போச்சு.
0: இப்போ
15: வால்பாறையில பாத்தீங்கன்னா எவ்வளவு குழந்தைகளை பிடிச்சிட்டு போகுது இல்லையா? எஸ்பெஷலி அந்த டீ ஸ்ட்ரப்பு பிள்ளைல இருந்ததுன்னா
0: ரொம்ப சகஜமா வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா இல்லையா?
15: பொதுமக்கள் ரொம்ப அந்த வந்து மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், தருமபுரி, நிறைய இடத்துல. கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா, மலை அறிவாளம் அடிவாரத்து பக்கம் போனீங்கன்னா இப்ப ஊருக்குள்ளே வந்துருச்சு. வருது அதை பாக்கணும்.
0: ஒதுக்கிட்டு பாதி வந்து இப்ப வழியில இருக்கிற அரசியல் இருக்கிற யானைங்களே சாப்பிட்டுருது.
15: ஆமா, அவங்க என்ன பண்றதுனால இவ்வளவு பிரச்சனை.
0: பண்ணலாம்,
15: அப்புறம் இந்த எனக்கு நான் ரொம்ப வியந்து பாக்குற மனிதன் பாத்தீங்கன்னா, சுஜித் குமார், மாத்திரம் பவுண்டேஷன்.
0: ஆ ஓகே,
16: எனக்கு அவரை ரொம்ப வெரி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. அவர் கிட்ட அவர் பேசுற இதோ அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் அந்த பட்டிமன்றத்தில் நிறைய பார்த்திருக்கேன். அது தான் மற்ற ஸ்பீச் கேட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் செல்வாரு. அவர் அனுபவிச்சு அவர் வந்த வழி அப்புறம் அவர் பண்ற நல்ல நல்ல காரியங்கள் அதுல இன்ஸ்பயர் ஆகி எனக்கும் யாருக்காவது ரொம்ப படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்து விஜய் டிவியில ஒரு நீயா நானா ப்ரோக்ராம்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரி பொண்ணோட நம்பர்
0: வாங்கினேன்.
16: போன் பண்ணி வாங்கி பேசினேன். அப்புறம் அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் சீட்ல கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க ஊர்ல கிடைச்சிருக்கு. நான் கேட்டேன் அங்க படிக்கிறியாமா கேட்டதுக்கு இல்ல சார் எனக்கு வந்து சென்னையில போய் பிரைவேட் காலேஜ் படிக்கணும்னா. அதனால பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருந்தது பரிசையில கிடைச்சதுக்கு வைடி கோட்டு பிரைவேட் காலேஜ் அது எக்ஸ்பென்சிவ் வேற ஃபேன்சிக்கு. சோ ஷீ இஸ் நாட் ரியலி புவர்.
0: இன்னமும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயோ போயிடும் அவங்களோட சாலரியில எக்கச்சக்கமா பண்ணிருக்காங்க.
16: பராக் ஒபாமா அவரு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்த வழி ஏன்னா கெனியன் கனெக்ஷனா அது என்ன அப்படிதான் நீங்க அப்படி ஒரு இது கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய அவர் பத்தி நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், டாக்குமெண்ட்ரி பாத்திருக்கேன். அவர் வந்த வழி இதெல்லாம் பார்க்கும்போது அதுல இருந்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் வராருங்கிறது பயங்கரமான சாதனை இல்லையா?
0: இல்ல கண்டிப்பா
16: அது அமெரிக்கால
0: அவருடைய ஆமா அவருடைய பயோ வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இன்னும் இப்போ எந்த மாதிரி ஒரு கேலிபரோட அவர் இருந்திருந்தார்னா எவ்வளவு எய்மோட இருந்திருந்தார்னா இப்படி வர முடியும்ன்றது. அவர் வந்து அவர்கிட்ட பயங்கரமா ஆச்சரியப்படுறதுன்னா அவருடைய பேச்சு திறமை. ஆமா அவருடைய ப்ரொனன்சியேஷன் அவருடைய வொகாபுலரிஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. சசி தரூருக்கு அடுத்தது அவர் வந்து பயங்கரமா இங்கிலீஷ்ல கலக்கிற ஒரு ஆள். சசி தரூர் நீங்க உங்களுக்கு சசி தரூர் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இல்லையா? அவரோட இங்கிலீஷுக்காகவே அப்படியா? ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங் நைஸ் நைஸ் ஓகே. எஸ் சார் நிறைய சொல்லி ஆல் டைம் ஓகே.
16: அதாவது வெல்த் இருந்தும் சிங்கிள் பைசா சொந்தமா செல்ஃப் மேடு ஆளுங்க ரெண்டு
0: பேரும்
16: சிப்ளிங்ஸ் கொடுத்துட்டாங்க. சொத்து எல்லாம் வேண்டாம் சொல்லி சிப்ளிங்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் எவர் லெஃப்ட் ஃபார் அஸ் எல்லாம்
0: அப்படிதான்.
16: அது ரொம்ப வெரி வெரி இன்ஸ்பைரிங். அதெல்லாம் வளர்த்தி பெருசாக்கி நல்ல வாழ்த்து கொடுத்து ரொம்ப இன்ஸ்பைரிங். அப்புறம் பாதிக்கல வந்து நிறைய பாசஸ் வேலை செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் நான் வியப்பு அடைஞ்சு அதை ஃபாலோ பண்ணு சொல்லி இப்பவும் ஃபாலோ பண்றேன் நிறைய பேர்த்தோட. அது
0: ஒண்ணு ஓகே சூப்பர். பாடல் கேட்கலாம்.
16: சிக்கன் விங்ஸ் சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா
16: இனி எல்லா நேரத்திலும் சொல்றேன் சிஏ மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து சிக்கன் விங்ஸ் கெல்சிஸ் இருக்குல்ல
0: கெல்சிஸ்ல. ஆமா
16: எல்சிஸ்ல நீங்க சிஐ மெம்பர்ஷிப் கார்டை கொண்டு காமிச்சீங்கன்னா நீங்க ஒரு ட்ரிங்க் மட்டும் வாங்கினா போதும். டைம்ல பை எ ட்ரிங்க் யூ கெட் 10 சிக்கன் விங்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்.
0: வாவ் என்ன கார்டு இருக்கணும் அதுக்கு?
16: சிஐ மெம்பர்ஷிப்.
0: சிஐ மெம்பர்ஷிப்பா?
16: ஆமா.
0: ஓ
16: பிரேக் கவுண்ட் எல்லாம் வேணும் வெச்சிருக்கோம் சிஐ வெச்சிருக்கோம் இல்லையா சிஐ கார்டு.
0: ஓகே ஓகே ஓ சிஐ கார்டு வெச்சிருந்தா போதும். அது பெருமாளான மக்களுக்கு இருக்குமே.
16: ஆமா ஒரு 5-6 மாசம் முன்னாடி மோண்டானாஸ்ல ரிட்டு ஃபெஸ்டிவல் நடத்துனாங்க.
0: ஆ ஓகே.
16: இந்த மாதிரி ஃப்ரீ ரிட்டு கொடுத்தாங்க.
0: ஓ
16: ஹாஃப் ராக் ஆஃப் ரிட்டு.
0: நைஸ். இன்டர்ஸ்டிங்.
16: இங்க வந்து சிக்கன் 10 விங்ஸ் கொடுப்பாங்க. இட்ஸ் வர்த் $17 ஃப்ரீ.
0: ஆ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை.
16: ஆமா நான் போறேன், நானே மன மனைவி எல்லாம் போய் அவங்க வச்சுட்டே இருந்தா வாங்கிட்டு பேக் பண்ணி வந்துருவேன்.
0: ஓ சூப்பர், என்ஜாய் பண்ணு சார். கெல்சிஸ்ல இன்னைக்கு வந்து சிஏஏ கார்டை காட்டினீங்க அப்படின்னா ஒரு ட்ரிங்க் வாங்கினா ஒரு சிக்கன் விங்ஸ் ஃப்ரீ.
16: அது என்ன சொன்னாங்கன்னா யூ ஷுட் டைன் இன்
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஓகே
16: ஆமாங்க
0: ஓகே போட்டுருவோம் படகோட்டி பாட்டு. ஓகே ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
16: ரொம்ப நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ சொல்லுங்கண்ணா என்ன விஷயம்?
17: நீங்க பாட்டு கேட்ட பாட்டு வந்து அந்த ஏழு நாள் படத்தே இது.
0: ஓ அந்த ஏழு நாட்கள் ஓகே. அதுல என்ன
17: இதை சொன்னது வந்து நாளைக்கு இந்த பல்லவியா இருக்கணும் சரணம் பாருங்க எண்ணி இருந்தது இடையில மலேசியாவும் பாணியராவும் பாடின பாட்டு.
0: ஓ இந்த பாட்டு
17: புதிய ராகம் கண்டு பிடிக்க அப்படி வரும் அங்கால.
0: ஓகே இருங்க எந்த இருங்க அந்த
17: மலேசியாவும் பாணியராவும் பாடின பாட்டு.
0: பாட்டு ஆரம்பிக்கிற இது

0: இங்கே போயிட்டு அங்கே ஒரு ட்ரிங்க் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சிக்கன் விங்ஸ் இலவசமாக தர்றாங்க. ஒரு ஃபுல் சிக்கன் விங் 10 பீஸ் இருக்கிற சிக்கன் விங்ஸ். நன்றி நன்றி அண்ணா. உடனே போங்க கெல்சிஸ்க்கு. பார்த்தீங்களா எவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், இது ரவிபாலா.
0: காலை வணக்கம் சுவாமி. உங்கள் தரிசனம் கிடைக்க நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம்.
1: ஆசைகள் தந்தோம் பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம்
0: மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு.
1: ராஜ, நாங்க ஒரு வேலை செய்யணும்னா நீ நான் நீங்கள் ரவிசங்கர் இதயன் எல்லாம் ஒரே வரிசையில் நின்று எல்லாருக்கும் ஓவரா லிப்டிக் பூசி ஒரு படம் எடுக்கணும் ராஜ்.
0: இந்த நாள் இந்த நாள் இந்த இந்த கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க.
1: ஆசைப்படுறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. எனக்கு இது ஒரு
0: ஆசை. அருமை
1: அந்த பாட்டும் போட்டு ரசிக்கும் சீமானேன்னு அந்த பாட்டும் போட்டு.
0: அந்த இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: இல்ல இன்னைக்கு எனக்கு ரோஜா என்ன ரோஜா ரோஜா அந்த படம் தாங்க. நான் ஏன் காதல் விழுந்தேன் படம்
0: நினைக்கிறேன். காதலர் தினம் அந்த படத்துல
1: இருந்து. காதலர் தினம், காதலர் தினம். ஆமா ஆமா.
0: ஓகே, போட்டுருவோம் அந்த பாட்டை உங்களுக்கு.
1: ஆமா.
0: எஸ் நீங்க இன்னைக்கு இந்த தலைப்புக்கு என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கீங்க?
1: எனக்கு நான் வியக்கிற எத்தனையோ பேர் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன் ராஜ். உதாரணத்துக்கு எத்தனையோ பேர்
0: சந்திச்சிருக்கிறேன்.
1: ஆனா எனக்கு பிடிச்சது என்ன எஸ்பிபி தான்.
0: எஸ்பிபி. ஓகே, நான் சொல்றது இப்போ ரொம்ப ஃபேமஸான ஆட்களாக இல்லாமல் ரொம்ப சாமானியமான ஆட்கள். நீங்கள் கடந்து வந்து பாதி ரொம்ப சாதாரணமான ஆள், ஆனால் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கிறாள். ஆஃப்கோர்ஸ் எஸ்பிபி வந்து அவங்களாம் லெஜெண்டரி கேட்டகரியில் வந்துடுறாங்க.
1: லெஜெண்டரி கேட்டகரியில் வந்தாலும் அந்த கொம்பு முளைக்கையில் அவருக்கு மட்டும்.
0: அதுவும் உண்மைதான், கரெக்ட்.
1: அவரை எத்தனை பேர் தாக்கி இந்த பாட்டே பாடக்கூடாதுன்னு சொல்லியும் ஆனா அவரை பத்தியே தான் ஒரு மேடையில கூட குறையா சொன்னது கிடையாது. அவரோட மேதை, அவரோட இசை மேதை என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்திலையும் எங்களுக்கு கோபம் வரும் ராஜ்ல. உங்களுக்கும் எனக்கு தன்ன வந்தாலும் கோபம் வந்தா டக்கட்டு பொய் கண்டாலும் சொல்லுவேன். ராஜ்யமே தெரியாதா அப்படி சொல்லிடுவேன். ஆனா ஒரு நாளும் பாலு எஸ்பிபி அவர்கள் ஒரு நாளும் அவரை குறை சொன்னதே இல்லை.
0: மென்மக்கள் மென்மக்களே தான் உண்மையிலே.
1: அதுதான் நாங்க. ஆமா, மென்மக்கள் மென்மக்களே தான் அது உண்மை. அப்ப அது அவற்றை வியாபத்தை வியந்தது. ஆனா சும்மா சாதாரண மனுஷன் சின்ன வயதுல இருந்தராஜ் எங்களுடைய எனக்கு கிட்ட ஒரு கிட்டத்தான் அவர் அவருடைய ஜொப் வந்துராஜ் அந்த சாயா வைக்கிறது. அதான் விடிய காலையில மாலையில சாயா வைப்பார்.
0: ஓகே,
1: அந்த பெரிய பானையில அப்படி ஊத்தி கொண்டு போய் கீழே அடுப்பு அப்படியே அப்படியே அதோட அப்படியே தூக்கலாம் பானை அடுப்பு எல்லாம் சேர்ந்து வரும்.
0: ஓகே,
1: அப்படியே தூக்கி கொண்டு போய் விற்பாரு. ஆனா அந்த மனுஷன் அந்த சாயா விட்டு தான் அந்த குடும்பத்தை எல்லாம் வளர்த்தது. குடும்பத்தை கொண்டு போனாரு. அவர் உழைப்பு, அந்த உழைப்புல அவர்ல இருக்கிற அந்த சந்தோஷம் முகத்துல ஒரு சின்ன விபூதி குறி கொண்டு வச்சிருப்பாரு. ஆனா அவருடைய பேர் கூட இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. இது நான் சின்ன வயதுல கண்டது. அவருக்கு பேர் நடேசன் தான் அவருக்கு பேர்.
0: சரி,
1: அவர் அந்த வித்து அந்த அவர் முகத்துல அந்த காலையும் மாலையும் அவற்ற அந்த அந்த பாத்திரங்கள் எல்லாம் பாக்கக்குள்ள அப்படி நீட்டா கிளீனா இருக்கு மேம். அத பார்த்து நான் சின்ன வயதுல பார்த்து எனக்குள்ள அந்த உள்ளுணர்வு வந்துட்டு கிளீனா போகணும், ஒரு உழைப்புல அப்படியே அவர் முகத்துல செந்தளிப்பு காட்டணும்ன்றதெல்லாம் அந்த பார்த்து என்ன மனதில் பதிஞ்சதுன்றதான் நான்
0: நினைக்கிறேன். அவர் எப்படி கடைசி வரைக்குமே டீ வித்தே ஒரு குடும்பத்தையே காப்பாத்திட்டாரு.
1: குடும்பத்தையே காப்பாத்திட்டாரு.
0: மாமனாரா ஆக வேண்டியவர். ஓகே,
1: இல்ல அப்ப எங்களுக்கு சின்ன வயது. அப்ப எங்களுக்கு சின்ன வயது.
0: ஓ, அப்ப ஓ அந்த டைம் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிறந்திருக்கணும்.
1: பாடல்
0: என்ன கேக்கலாம் உங்களுக்காக?
1: ஆனா இன்னொரு நிகழ்ச்சிக்கு வர ஓபனிங் பெஸ்ட்மேன் என்ன வேலை இருந்தாலும் உங்களுக்காக வந்து நின்று நிகழ்ச்சிக்காக முதல் வந்து நின்று காத்து நீங்க போடுற விளம்பரம் நீங்க தர டார்ச்சர் எல்லாம் தாங்கி
0: தாங்கி இவ்வளவு வட்டி வாங்கியும் வந்து கொஞ்சம் கூட தளராம வராரு பாத்தீங்களா?
1: ஓபனிங் பேட்ஸ்மேன் வராரு பாத்தீங்களா?
0: இத்தனை டார்ச்சர் தாங்கி அது சும்மா இல்ல. சில டைம்லாம் நான் பாத்திருக்கேன், 1 hour 40 minutes, 1 hour 50

0: மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு.
1: ஆமா ஆமா. ஆனா ராஜ் உங்களோட ரிக்வெஸ்ட் ராஜ்,
0: எஸ்
1: உங்களுக்கு திண்ணவேலி அழுவ வரும், எனக்கும் பாதியை தாங்க. ஓகே
0: உங்களுக்கு ஒரு வார்த்தல்.
1: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: நேரம் சரியாக 10:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். பழைய படி இப்பதான் வந்து ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சத்தம் வரும், அதுக்கப்புறம் தான் ரசிகனுடைய குரல் வரும். ஒரு 10 நாளா இந்த சத்தத்தை கேட்காம எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது.
6: அது என்ன, எனக்கு தெரிய முடி தக்குல ஒரு வேலை செய்யற. அப்ப அவர் சொல்லுவார், அவர் என்னோட வேலை செய்யிட்டு போற ட்ரக்குக்கு போனவர். அப்ப சொல்லுவார், எல்லாம் எல்லாம் ஓகேயா, ஆனா வீட்டு பெட்ல இடம்தான் தனக்கு நித்திரவரா
5: தான்.
6: ஏன்னா அந்த பெட் ஆடிக்கொண்டிருந்தா தானே நித்திரவர். அது ட்ரக்ல நித்திர உண்டு உண்டு, அது ட்ரக் ஓட ஓட ஆடுற மாதிரி. அப்ப அதே வச்சா உங்களுக்கு நான் சத்தத்தோட வந்தா தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
5: இப்பதான் ரசிகன் பேசின மாதிரி இருக்கு.
6: ஆனா எனக்கு துக்கம் வேற இருக்கு, இருந்தா லீவு முடிஞ்சது என்று. சரி, பரவாயில்ல, போட்டும் பிரச்சனை இல்ல. எப்படி எல்லாரும் சுகமா இருக்கீங்கன்னே?
5: எல்லாரும் சிறப்பா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க ரசிகன்? எப்படி இருக்கு உங்க ஊரு? கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்குது அப்பப்ப.
6: ரெண்டு மாசத்துல இப்ப ஊரே பச்சை பசியல் இருக்கு. ரெண்டு மாசத்துல எல்லாம் காஞ்சி போயிடும். அதுதான் பெரிய கவலையா இருக்கு. இப்ப வெளியில பாக்கவே அப்படி ஒரு
5: மகிழ்ச்சியா இருக்குங்களா? பூத்து குலுங்கும் வேற.
6: ஆமா, இங்க முந்தியல்ல உண்மையிலேயே பாக்க அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு பூ வளர்ந்து வந்து இல்லாம போது சரி பாப்போம். அதை விட்டு மற்ற நானும் அந்த பாட்டை தான் சொல்லுவோம் வந்தேன். அந்த 7 நாட்கள் அவர் வந்துட்டார். பாட்டர் வந்துட்டார். புடிச்சிட்டார் ஒண்ணு இல்லாது
5: அவரால்
6: முடிஞ்ச ஹிந்தில பாடி
5: இருக்கிறேன்.
6: நல்ல விஷயம். எனக்கு பாட்டு வந்து புதுநெல்லு புதுநாத்துல இருந்து பூ பூ பூ பூ பூத்த சோலை அந்த பாட்டை போடுறேன்.
5: ஓகே, சூப்பர், நல்ல பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டுலாம் யாருமே கேக்குறது இல்ல.
6: ஆமா, நல்ல ஒரு அருமையான பாடல். பேப்பம் மற்றது எனக்கு பிடிச்சேன்னு சொன்னா, இங்க அவர் ஒரு அமைப்பில் ஒரு ஐயா ஒரு ஆள் இருந்தவர். அவர் வந்து அவருக்கு அவர் அவர் காலமாக இயக்க வந்து வயது 102.
5: அப்பா,
6: 102 வயது மட்டும் இருந்தான் செத்தவர். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னன்னு சொன்னால், அந்த டெடிக்கேஷன். இப்ப ஒரு வேலையை அவர் ஒரு ஊர்ல வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தவர். தமிழ் சிங்களம் ரெண்டுமே அந்த மாதிரி தரவா பேசு. இங்கிலீஷ் மூன்று லாங்குவேஜ், இங்கிலீஷ் தமிழ் சிங்களம் மூன்றும் தரவா பேசுவார். அதாவது வந்து ஒரு வேலையை கொடுத்தால் அதுல ஒரு டெடிக்கேஷன். மற்றது அந்த அந்த நாளையில இப்ப ஒவ்வொரு தரம் வந்து புதுசா வந்து சேர்றாக்களுக்கு அந்த ஹியரிங் இருந்த நேராஜ், அதுக்கெல்லாம் 1% வாங்காம போய் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு போவார்.
5: அப்படியா? ஓ, எதுமே காசே வாங்காம
6: போவார். அதோட என்ன செய்வாருன்னு சொன்னால், அந்த பவிய கார் அது இது என்னாலும் தானே மெட்ரோ எடுத்து மெட்ரோல போய் அங்க இங்க அந்த 1010 சொல்லி ஒரு இடம் இருக்குது. 1010 அதுதான் அந்த இமிகிரேஷன் ஆபீஸ். அதுல போய் நிப்பார். அதை விட வார இந்த டிரான்ஸ்லேஷன் அதுகள் இதுகள் சொல்லி என்ன இருந்தாலும் அதுக்கும் 1% பண்ண
5: மாட்டேன்.
6: மற்றது எந்த வயதுக்கு அவற்ற வயதுக்கும் ஏடி வச்சாலும் விட்டாதான். ஆனா எங்களை கூப்பிடிக்கல இங்க பாருங்கோ இத கேளுங்கோ என்று இப்படித்தான் சொல்லுவேன்.
5: மரியாதையா நடத்துவாரு.
6: ஒரு காலம் நீ வா போ அல்லது சொல்லி அப்படி ஒரு காலமும் கழிச்சது கிடையாது. 102 வயது மட்டும் யாரோடையுமே எரிஞ்சு விழுந்து பேசி எங்களுடைய நாட்டு அரசியல்வாதிகளை வேணுமெண்டா சில வழியில பேசி இருக்கலாம். ஓ, அவர்கிட்ட கூட பேச்சு வேணே நான் அறிய சந்திரிகா குமார் கூட வேண்டினவர் இப்படி ஒரு அவரை பேசுவாரு. தவிர
5: வாங்க வேண்டிய ஆள் தான்
6: நிச்சயமா. அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, எந்த பாகுபாடும் இல்ல. ஓகே, அவருக்கு அப்படி செய்யணும், இவருக்கு இப்படி செய்யணும் என்று சொல்லி எந்த வித பாகுபாடும் இல்லாம எல்லாரையுமே மதிச்சு நடந்து அண்மையிலதான் அவர் காலமானார். எல்லாருமே போய் அஞ்சலி செலுத்தினார் மக்கள் முழுக்க. அப்படி ஒரு நல்ல மனிதர். நான் எந்த இதுக்குள்ள எங்க கண்டதுல அவரை சொல்லலாம். மற்றபடி பெரிய தலை என்று சொன்னால் எங்களுடைய தலைவரை தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே.
5: அவங்கள லெஜண்ட் கேட்டகரியில போயிட்டாங்க. இவங்க வந்து அன்சங் ஹீரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, எக்கச்சக்கமா இப்போ என்னப்பா இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு ஆனா யாருக்குமே தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி மீடியா அட்டென்ஷனே இல்லாம நீங்க பார்த்த வியந்து நபர்கள்.
6: அதுல நிச்சயமா இவரை நான் சொல்லுவேன் எப்பவுமே.
5: ஓகே,
6: அதுதான் இது. மற்றது வேற என்ன கேட்டீங்க?
5: அவ்வளோதான், இது இதுவே கண்டென்ட் தான். இன்னைக்கு வந்து நிறைய நாட்கள் இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. லசானியா டே, சிக்கன் விங்ஸ் டே, இந்த மாதிரிலாம். காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நன்றி. நான் வந்து வியந்த மனிதன் என்றால் நான் என்னுடைய அப்பா தான் சொல்லுவேன். என்றால் அந்த அப்பாண்ட குணங்களை வந்து நான் நிறைய பேரை பார்த்து, பெண்கள் சர்வசாதாரணமா துப்புரவாத்தான் இருப்பார்கள் பெண்கள் என்றாலே. இப்ப ஆண்கள் வந்து இப்ப தோட்டங்கள்ல வேலைகள் செய்தா கூட அந்த உடைகளோடயே வெளியால வருவார்கள், போவார்கள், சந்தியலுக்கு போவார்கள் அல்லோ. இப்ப எந்த அப்பா தோட்டத்துக்கு நின்று விடிய போனார் என்றா இரவு வரையும் கஷ்டப்படுவார். ஆனால் வெளியாலே அம்மாவுக்கு கடைகளுக்கு பொருட்கள் வேண்டி கொடுக்க வரைக்குள்ள உடனே நல்ல ஆடைகளை அணிஞ்சு கொண்டுதான் வருவார். அப்படி பார்த்தா தோட்டத்துக்கு வேலை செய்த மாதிரியே தெரியாது.
5: சூப்பர், அப்படிதான் இருக்கணும். வெரி நைஸ்.
7: அதே போல வீட்டு அவருக்கு கொஞ்சம் வருத்தங்களும், ஆனா வீட்டு அணிக்கையாக நல்ல துப்புரவா இருப்பார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்று சொன்னால், இந்த வரையும் அம்மாவை நீ வாடி என்று கூப்பிட்டதும் இல்ல, மற்றது மது புகையில குடிச்சதும் இல்ல. அம்மா மட்டும் இல்ல, அம்மா அந்த சகோதரங்களையும் அவ்வளவு மரியாதை தான் நடத்துவார் எல்லாரையும். ஆனா மருமகன் செத்து அம்மாவும் அழுது அழுக, மற்றது மாமாக்கள் வந்து அவை அம்மா அப்பா செத்து கூட அப்படி அழையல, அப்படி அழுதாரு அப்பா. அப்பாவை இப்ப கதை கேட்கணும் சொல்லுவினம், அவர் ஒரு தெய்வம் என்றுதான் சொல்லுவினம். யாரோடையும் திருப்பி கதைக்க மாட்டார், மற்றது யாரையும் பேச மாட்டார். எங்களை கூட இப்ப அம்மா கோவம் வந்தா பேசி போடுவோம் எங்களை. இப்ப நான் சின்ன புலவு விட்டா, நேற்று கூட சரியா பேசி போட்டா, சின்ன புலவு விட்டா உடனே பேசி போடுவார். அப்பா வந்து பேச மாட்டார், கொஞ்சம் யோசிச்சு செய்து கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க, இதுதான் அப்பா சொல்ற வார்த்தை. அம்மாவை நாங்க சின்ன புலா விட்டுட்டோம் மட்டும் உடனே அடித்து போடுவார் எங்களுக்கு. அம்மா அந்த அம்மா அவர் அந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் இது கூட, மற்ற எல்லா பெண்களையும் மதிப்பார். மற்றத இல்ல, சின்னல இருந்து பெரிய ஆக்கள் வேற அந்த கூப்பிடுற விதம், அதுதான் நான் அப்ப நான் அம்மா நான் சின்ன புலா விட்டு அவர் வார்த்தை சொல்லுவா, நீ அப்பாவை அடிக்க மாட்டா, அப்பா அந்த குணம் இல்லையான்னு சொல்லுவா. அதுக்காண்டிதான் நான் நினைச்சிருக்கேன், நான் ஒரு பிள்ளைய கட்டினா அப்பா விட ஒரு படி நான் மேல போய் மதிச்சு காட்டி, அதான் அந்த இந்த குறிக்கோளா இருக்கு. அப்பா விட ஒரு படி மேல மதிச்சு காட்டி, அம்மா சேர்த்திக்கிற அப்பா விட ஒரு படி வேண்டுவோம்ன்ற ஆசை இருக்கு. அதான் இப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன காயப்படுத்தாமல் அப்பாவுக்கு வந்து அம்மா இப்ப இடம் பெற்று கேட்கலாம் சரியான கஷ்டங்கள். சாப்பாடு என்ன கொடுத்தாலும் அது வெறும் சோத்தை கொடுத்தா கூட குறை சொல்ல மாட்டேன், ஓட்டு குறை கூட சொல்ல
5: மாட்டேன்.
7: அம்மா அந்த மப்பாண்டே வந்து ஒற்றுமை, அவ ரெண்டு பேரும் ஒரு தடவை விட்டு கொடுக்க மாட்டோம், குறை சொல்ல
5: மாட்டேனும்.
7: ஆனா அந்த அந்த இது நான் உண்மையில பார்த்து வியந்த மனதன் என்று சொன்னால், அந்த நான் தினம் தினம் கற்றுக்கொள்வேன், இந்த கதை கேட்க கேட்பேன் அப்பா அந்த குணங்களை பற்றி. இந்த அப்படி நான் வியந்த மனிதர், அப்பா அப்படி சொல்ல கூட அம்மா அம்மா தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான்.
5: அப்பாவை பத்தி நீங்க சொன்னதே ரொம்ப கம்மி தான், ஆனா இன்னைக்கு சொன்னதே எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு.
7: படம் இருக்க போம் அப்பா கும்பிட்டுதான் வேலையை செய்யறேன். மாத விரதங்கள் எல்லாம் அம்மாசியர் பிடிப்பேன் நான் சொல்லுவேன். நன்றி. எனக்கு வந்து பாடல் வந்து தவமந்தி கிடைத்த வரம் அன்பு படத்துல இருந்து.
5: ஓகே போட்டுருவோம் கண்டிப்பா.
7: நன்றி நன்றி வாய்ப்பு.
5: ரொம்ப நன்றி புருஷோத்தமன், மீண்டும் சந்திப்போம். நன்றி
7: நன்றி
5: நன்றி. அடுத்த வணக்கம்.
8: வணக்கம் ராஜ், நான் காந்தி.
5: வணக்கம் காந்தி, எப்படி இருக்கீங்க காந்தி?
8: வேலையோட இருக்கிறோம் வந்து.
5: ஆ
8: வேலை செய்து இருக்கிறோம் வந்து.
5: ஆ வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க, அதான் எல்லாரும் வேலை செஞ்சு கரெக்ட் தான், நல்லதுதான். வேலை இருக்கிறதே பெரிய நல்ல. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் வேலையில் இருக்கிறது நம்ம பெருமை. எங்க வேணா நீங்க சொல்லலாம் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு.
8: வந்து ஒரு ஏர்போர்ட்ல ஆபீஸ் கிளீனிங் வந்து அப்ப அவங்க சாமால வந்து இறங்கி இருக்கிறாங்க, சத்தம் கொஞ்சம் கூட.
5: ஓகே தட்ஸ் ஓகே, எங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு சத்தம் இல்லை, பிரச்சனை இல்லை, நீங்க பேச வந்தாலும்.
8: எனக்கு வந்து உங்களை நேர் வந்து எனக்கு பிடிச்ச நேர் வந்து கோகுலதாஸ்தர். அவருக்கு
5: யாரு
8: கோகுலதாஸ் தானே நேர் வந்து வருவாரு?
5: குகுதாஸா? உங்களுக்கு பிடித்த சாமான்யமான மனிதர்கள் நீங்க கடந்து வந்த பாதையில அவங்கள பார்த்து நீங்க பயங்கரமா இன்ஸ்பயர் ஆன யாராவது மக்கள் நபர் இருக்காங்களா?
8: சிம்பிளா சொல்ல போனா அரசியல்வாதியா சொல்லலாமா?
5: அரசியல் அது ரொம்ப ஃபேமஸ். சரி சொல்லுங்க பரவாயில்ல.
8: எனக்கு பிடிச்ச வந்து சீமான் தான் வந்து 15 வருஷமா தொண்டக்கல்லி தொண்டை
5: கஜினி மோகதம்
8: சம்பந்தப்பட்ட போராட்டம். இப்ப வந்து அங்கேயும் எங்களை கொடிய வந்து அங்க காட்ட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனா இங்க வந்து புலி கொடிய அங்க பறக்கு அப்படி ஒரு சைரியம் வராது சீமா. ஏன்னா வந்து நாங்க என்ன சொல்றோம் அந்த எங்களை இனத்தை பற்றி சொல்லி அந்த எங்களை தடை பண்ண நாட்டிலேயே புலி கொடி பறக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து. அதே மாதிரி வந்து நேரில் வந்து சுகதாஸ் வந்து நேரில் வந்து அவற்ற குறைய மறந்தும் ஆனா வந்து பப்ளிக் அவங்கள சொல்லி எந்த நேசிக்கும் வாராரு. அந்த சைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப சில பேர் வந்து நேரில் வந்தா சில பேர் தங்களை அந்த இதை வந்து சொல்ல மாட்டேன்.
5: கேட்டிருப்பாரு குகதாஸ் ஒரு மிகப்பெரிய சல்யூட் எங்களோட சார்பாகவும் உங்களுக்கு. சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக காந்தை?
8: ஒரு வித்தியாசம் வில்லாது வில்லன் படத்திலிருந்து திங்கலக்கடி தில்லாலே.
5: நான் நினைக்கிறேன் நம்மளுடைய மாதவனுக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய நேயர் மாதவன் வந்து இந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பார்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க? அவருக்கு அவர் ஒரு நக்மா ஃபேன் அதனால.
8: ஓ நக்மா ஃபேன் இல்லை, நான் வந்து அடிக்க முதல் கேட்கலாம் வந்து இப்ப கனகாலத்துக்கு போறோம் இப்ப கேட்கிறேன்.
5: ஆ அப்படியா, ஓகே. போட்டுரும் தீம் தலைக்கடி தில்லாலே பாட்டு உங்களுக்காக கண்டிப்பாக ஒழிக்கும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
8: நன்றி நன்றி
5: நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
9: போட்டு
5: சின்ன வீடு தான், நீங்களே இப்ப வாக்குமூலத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களே பங்கு. சரி சூப்பர் நன்றி.
9: இன்னைக்குதான் ராய்வாளர் சுவாமிகள் என்ன புகழ்ந்து
6: நன்றி
5: சூப்பர். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம், முடிய போது நேரம். ஹலோ,
10: வணக்கம், நிர்மலா பேசுறேன்.
5: வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கேன், சிறப்பா, சுகமா, சந்தோஷமா. எஸ்,
10: இங்க சென்னையில மழை பெய்யுது.
5: அப்படியா? சூப்பர், வெரி குட், ஃபைனலி.
10: ஆமா
5: உடனே தோன்ற விஷயம் என்னது?
10: பசங்களை கூட்டிட்டு வெளியில போய்
5: விளையாடணும்.
10: இன்னைக்கு உங்களோட தலைப்பு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனவங்க வந்து என்னோட பெரியப்பா, என்னோட அப்பாவோட ஒண்ணு
5: வீட்டாங்க.
10: அவங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட்மே இல்ல, ரொம்ப வறுமையில இருந்து ரொம்ப கடினமான உழைப்பு மூலமா அவங்க இந்த கம்மிங்ஸ் ஜெனரேட்டர் அந்த டீலர்ஷிப் எடுத்து சவுத் இந்தியா ஃபுல்லா அந்த டீலர்ஷிப் பண்ணிட்டு இப்ப அவரு இல்ல, உயிரோட இல்ல, அவர் இறந்து ஒரு 10 வருஷம் மேல ஆகுது. ஆனா இன்னைக்கு காலையில தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவரோட குவாலிட்டிஸ், நம்மளுக்கு நம்மளோட கூட இருந்தவங்களோட நினைவு வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்தது என்னோட நினைவு என்னன்னா, அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியாவோட டீலர்ஷிப் ஃபுல்லா எடுக்கும் போது ரொம்ப என்ன சொல்றது, நல்ல ரிச்சா வாழ்ந்தாரு. அப்ப வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா, சாரி கொஞ்சம் இதுவா, என்னன்னா அவ்வளவு ரிச்சா இருந்தாலுமே ஆனா எல்லாருக்குமே ரொம்ப உதவுவாங்க. ஒரு கோயில் திருவிழா, ஒரு பண்டிகை, இப்ப அந்த திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏத்துவாங்கல்ல, அந்த டைம்ல எல்லாம் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பஸ் வச்சுட்டு போவோம். அப்புறம் நான் சின்ன பிள்ளை, குலதெய்வம் கோயில் போவோம், அதுக்குமே 2 பஸ் வச்சுட்டு போவோம், 1 நாள் நைட் தங்குவோம், 2 நாள் ஃபுல்லா. அந்த மாதிரி அவ்வளவு பேருக்கு வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம, எனக்கு நான் சம்டைம்ஸ் என்ன கூட நினைப்பேன், எனக்கு வந்து எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அப்பனாதான் நான் யோசிப்பேன், ஒருவேளை இது வந்து நம்ம இது மாதிரி நம்மளோட முன்னோர்கள் பார்த்து. ஆமா ஆமா, எங்க அப்பாவும் அப்படிதான், எல்லாருமே
5: அப்படிதான்.
10: அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு எண்ணம் இன்னைக்கு காலையில வந்தது என்னன்னா, சட்ட சொல்லிடுறேன், என்னதான் பணம் இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த மனசு இருக்காது செய்யணும்னு சொல்லி.
5: கரெக்டா சொல்லுங்க.
10: ஆமா, சோ அந்த மாதிரி வந்து பணம் இருந்துமே அந்த செய்யற மனசு இருந்தாலுமே அதுக்கான எஃபர்ட் போடணும், அது அடுத்தது. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நான் வந்து ஒரு 2 பஸ் மக்களை கூட்டிட்டு நான் ஒரு கோயிலுக்கு போறேன், இல்ல ஒரு ட்ரிப் கூப்பிட்டு போறேன்னா அதுக்கான எஃபர்ட், அதுக்கான வேலைகள் பண்ணணும், அதுக்கான ஆள்களை கூப்பிடணும், சமையல்கார கூட பேசணும், எவ்வளவு இருக்கும். அதெல்லாமே வந்து ரொம்ப வியக்க கூடியதா இன்னைக்குமே நான் அதை நினைச்சு
5: பாக்குறேன்.
10: வந்து நீங்க இந்த
5: பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது மத்தவங்க, நான் இது பண்றேன் அதுக்கு அவங்களும் இதெல்லாம் பண்ணணும் சொல்லி எந்த ரெசிப்ரோகேஷன் எதிர்பார்க்காம பண்ணுவாங்க.
10: ஆமா ஆமா, ஆக்சுவலா நீங்க அந்த தலைப்பு சொல்லும் போது எனக்கு எந்த இந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்ல. ஆனா நீங்க வந்து அந்த தலைப்பை தொடர்ந்து சொல்லி சொல்லி ஸ்கூல் பசங்க மாதிரி ஞாபகம் வர வச்சிட்டீங்க என்னோட எண்ணத்துல.
5: எனக்கு
10: ஒரு பெட் ஆசைப்பட்டு கேட்டேன், இது பிடிக்குது பெரியப்பா அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து அவரு அந்த பெட் செஞ்சு கொடுத்தாரு. அது செஞ்சு 15 வருஷம் ஆகுது. பட் ஆனா இன்னைக்கும் அந்த பெட்டை யூஸ் பண்றேன். அது வந்து ஒரு கிரிப், குழந்தைங்க தூங்குற கிரிப், உட்ல. அப்போ நான் அதை பாத்துட்டு நான் தான் நினைச்சிட்டேன், எனக்கு பணம் இருக்குது இன்னைக்கு, ஆனா எவ்வளவு பேருக்கு நான் செய்யறேன் அல்ல செய்யறதுக்கான எஃபர்ட் அண்ட் முயற்சி நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும் போது அது ரொம்ப கம்மி. நன்றி. இந்த பாடல் வந்து சொல்லிடுறேன், பொன்னியின் செல்வன். பொன்னி நதி பார்க்கணும்.
5: பொன்னி நதி பார்க்கணுமே ஆண்டே, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. வந்த புதுசில் ரிப்பீட்டடாக லூப்பில் ஓடிச்சு இந்த பாட்டெல்லாம் எல்லா ரேடியோலையும், எங்கே திரும்பினாலும் இந்த பாட்டு தான். அப்போ பாருங்க, காணாமே போச்சு, யாருமே இந்த பாட்டு கேட்கறதும் இல்லை போடுறதும் இல்லை. நீங்கள் மறுபடியும் அதை ரீவிசிட் பண்ணணும்னு நினச்சது அருமையான விஷயம். கண்டிப்பாக போட்டுருவோம்.
10: காலையில் காலை நேரத்தில் வந்து இந்த பாட்டு கேட்கறது கொஞ்சம்
5: எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன், மகிழ்ச்சியா ஜாலியா? குயின்சன் மாதிரி நானும் ஜாலியா இருக்கேன். அப்படிதான் அப்படியா, சூப்பர்.
11: ஊருக்கெல்லாம் போய் வந்தார், ட்ரிப் எல்லாம் வந்த மாதிரி. இந்த
5: என்னட்டுள்ள
11: கதை கதையா அழப்பாங்க. ஒரு 6 வயசு.
5: ஓகே,
11: அப்ப நல்ல பொண்ணா போ.
5: ஓகே,
11: ரொனால்டோ மெஸ்ஸி
5: அப்படி முடிவெட்டு வர்றப்பெல்லாம் பயங்கரமா பேசுவாங்க அதை பத்தி எல்லாம்.
11: அவங்கள பத்தி எல்லாம் சொக்கற பத்தி எனக்கே தெரியும். தெரிஞ்சிருக்கும், அவங்க தேரம் பண்ணிட்டாங்க. ஆனா சின்ன பிள்ளையால இன்னும் கவர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆமா,
5: வெரி ட்ரூ, சிறப்பு.
11: மற்ற நான் புக்கை பத்தி சொல்ல வேணுமென்றால் வின்னர்.
5: என்ன வின்னர்? வெறும் வின்னர் தான் பாட புக்கு புக்கு பேரே. கிரேட்
11: வின்னர்.
5: வின்னரா?
11: எப்படி பொடிக்கனா மாறி சந்தைக்கு போய் வித்து பொருட்கள் வைத்து
5: உடுப்பெல்லாம் மாத்தி அங்க சர்வே பண்ணி
11: அமெரிக்கன் அவன் பயோ ஹிஸ்டரி வந்து படிச்ச நான்.
5: அப்படியா, என்ன பெயர் புத்தகத்துடைய பெயர்?
11: ஐ நோ வை தி கவுச் பட் singing.
5: I know the birds are singing.
11: Couch bird singing.
5: Okay.
11: Yes. Poem ellam background la irukku.
5: Aha.
11: Post panni vai apdi frame panni
5: vechirukka.
11: Nalla oru famous ah.
5: Super.
11: Yeah. Ena paattu ponninadiye podunga.
5: Adave podralama super queens and late ah kadasiya vandhalum romba arumiyana sila information la engalukku kuduthinga adarkaga nandri. Adikku neenga indha nigalchiyila mudha sollanumna eppalam neenga enna la nalla puthagangal padikkiringalo andha books pathi dhaalam solalam enakku mattumilla ella kedit irukkira ella neergalukkum idhu vandha miga periya udhaviya irukum. Enna puthagam padikkalamnu yosikkiravangalukku neenga kudukkira sila updates vandhu avangalukku pidichathagum இருக்கலாம் இல்லையா?
11: நான் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சேன் நான். ஆனா இங்கே ஒரு பழக்கம் இருக்கு, எல்லாத்தையும் ஹிஸ்டரியும் படிப்பாங்க. லைக் ஆப்கானிஸ்தான் பிளாக் ஹிஸ்டரி அப்படின்ட்டு எல்லாத்த கம்யூனிட்டியும் பேஸ் பண்ணி தான் இங்கே படிப்பிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும். லைக் எல்லாத்த ஹிஸ்டரியும் படிக்கும் போது நாங்களே இப்படி இருக்கிறோம், உங்களுக்கு எங்கிட்ட ஹிஸ்டரியும் பெற வேணும்ண்டு ஆசைப்படுறோம்.
5: கண்டிப்பா வரும், உங்க ஹிஸ்டரியும் நிச்சயமா ஒரு நாள் வரும். ரொம்ப ரொம்ப நன்றி குயின்சன் கால் பண்ணதுக்கு.
11: நன்றி
5: வணக்கம். அவ்வளவுதான், இத்தோட முடிஞ்சாச்சு நம்மளுடைய இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அடுத்த சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்னைக்கு கால் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.
12: மக்களிடமிருந்து எந்தவித கோரிக்கையும் எழாத நிலையில் நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிக்க எடுக்கப்படும் முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என்று முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தன் செல்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக எவரேனும் நீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் நீதியரசர்கள் தாம் ஓய்வு பெறும் வயதை தாமே தீர்மானிக்க வேண்டி ஏற்படும் என்றும் இது எந்த வகையிலும் நியாயமானது அல்ல என்றும் தெரிவித்தார். அரசாங்கம் வழங்க முனையும் இந்த வயதேறும் மற்றும் சலுகைகள் நீதித்துறைக்கு வழங்கப்படும் ஒருவித மறைமுக லஞ்சம் போன்றது என்று அவர் தெரிவித்தார். இவ்வாறான விடயங்களிலிருந்து நீதித்துறை தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ அமரசூரிய இதனை தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயது நிலையை நீடிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக சட்டத்தரணிகள் சங்கம் முன்னெடுக்கின்ற அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. நடப்பாண்டில் இதுவரை இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 13 லட்சத்தை தாண்டியிருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் 1,67,401 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆண்டின் தொடக்கமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் முறையே 9.7% மற்றும் 16.2% என்ற வலுவான வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜூலை மாதத்தின் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காலத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து 38,785 பேர் இலங்கை சென்றுள்ளனர். அத்துடன் ஆண்டின் ஒட்டுமொத்த வருகையிலும் 3,32,468 இந்தியா சுற்றுலா பயணிகள் இடம்பிடித்திருக்கின்றனர். மாதாந்த செயற்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட போதிலும் இலங்கையின் சுற்றுலாத்துறை தொடர்ந்தும் மீளெழுச்சி பெற்று வருவதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாவலப்பிட்டி தேர்தல் தொகுதி அமைப்பாளராக ஆனந்த அருத்கமகே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் கண்டி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினரும் ஆவார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அருத்கமகேவின் சகோதரர் ஆவார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆனந்த அருத்கமகேவின் உரிய நியமன கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து தீவகப் பகுதி மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிகட்டுவான் இறங்கு துறையில் இருந்து படகுகளில் கடலுக்கு சென்ற தீவக மீனவர்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதோடு தொழில் உபகரணங்களும் சேதமாக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இலங்கை கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களையும் பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இரண்டு நாடுகளின் அரசாங்கங்களும் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்தி இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் தீவக மீனவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிக்கு அரச கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டுமென்று புதிய ஒரு அதிகாரி ஒரு அரச கார் கொள்கையை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கும் செலவினத்துறை இதற்கான புதிய சுற்றறிக்கையை அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பியிருக்கின்றது. அரச வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கவும் தேவையற்ற பொதுச் செலவினங்களை குறைக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து அமைச்சர்கள் மற்றும் துறைகளுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையில் வாகன பயன்பாட்டை மேம்படுத்தவும் அரச வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் கண்டிப்பான இணக்கத்தை அது வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த சுற்றறிக்கையை அதிகாரிகள் ஒரு அதிகாரிக்கு ஒரு அதிகாரப்பூர்வ கார் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். புதிய விதிமுறைகளின்படி வெளியான அரசாணையில் ஏற்கனவே அரச பணியாளர் வாகனத்திற்கு உரிமை பெற்ற ஒரு அதிகாரிக்கு வேறொரு அமைச்சகம், துறை, பொதுத்துறை நிறுவனம் அல்லது தன்னாட்சி அமைப்பின் மேலதிக பொறுப்பு வழங்கப்பட்ட காரணத்தினால் மட்டும் மற்றொரு அரச வாகனம் ஒதுக்கப்பட முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அதிகாரி தமக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணியாளர் வாகனத்தையே தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டுமென்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அலுவலக பணி நிமித்தமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா பயணங்களின் போதோ பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் அல்லது அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு சொந்தமான வாகனங்களை மத்திய அரசு அதிகாரிகள் பயன்படுத்துவதையும் இந்த குறிப்பாணை தடை செய்கின்றது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முன்னாள் தலைவரும் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவருமான அண்ணாமலை காவிரி மேகதாது அணை விவகாரத்தில் மோடி தலைமையிலான மத்திய அரசை வெளிப்படையாக விமர்சித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்திருக்கின்ற பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அண்ணாமலை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அதற்கு கண்டனம் தெரிவித்தார். அத்துடன் கடந்த 2021 அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பகிர்வு சட்டத்தின்படி காவிரி கடைமட்டத்தில் பாயும் மாநிலங்களின் ஒப்புதலின்றி நதியின் குறுக்கே அணை உட்பட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்று தெரிவித்திருந்ததை அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். எனினும் மேகதாது அணை விவகாரத்தில் அரசியல் லாபத்திற்காக அல்லது கர்நாடக தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தனது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்குகின்றதா என்ற கேள்வியை அண்ணாமலை எழுப்பினார். தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயற்பட வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மும்மொழி கொள்கை தொடர்பாக மத்திய அரசை நேரடியாக விமர்சித்து வந்த அண்ணாமலை தற்பொழுது கர்நாடகம் தமிழ்நாடு இடையிலான காவிரி விவகாரத்திலும் மத்திய அரசை விமர்சித்திருக்கின்றார்.
13: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
14: 416-700-2222 J.CA.
15: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
16: 9699 James Street, Maple
15: 905-417-6069.
16: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
17: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere 416-757-1000, mymechanicauto.ca.
18: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
19: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
7: அம்மி மிதிச்சாச்சு, அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும்படி தட்டுங்கட.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. சிறை அப்படின்ற திரைப்படத்தின் மூலிமா வந்து அவங்களுடைய க்யூட்டான ஒரு இன்னசென்ட் ஸ்மைலான ஸ்மைலால் எல்லா ரசிகர்கள் மனதையும் வந்து பிடித்தவங்க தான் வந்து அனிஷ்மா. மலையாளம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த அனிஷ்மா அதுக்கப்புறம் யூத் திரைப்படத்துலையும் வந்து நடித்தாங்க. யூத் அப்படிங்கிறது அந்த கருணாஸோடைய பையன் டைரக்ட் பண்ணி நடித்த அந்த படத்துலையும் வந்து நடிகையாக அனிஷ்மா நடித்தாங்க. ஸோ அடுத்தபடியாக இவங்க தமிழில் நடித்துள்ள திரைப்படத்துடைய பேர் தான் வந்து மொதல் ராத்திரி அப்படின்ற படம். ஏய் கெழுகெழுப்பாக இருக்கல பேரே. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நகைச்சுவை ஃபேமிலி ட்ராமா. ஸோ காமெடி ஃபேமிலி ட்ராமாவில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. மொதல் ராத்திரி திரைப்படத்துடைய பேர். ரிஷிகாந்த் நாயகனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து ராஜா கருப்புசாமி வந்து இயக்கியிருக்கிறாரு. பரத் சங்கர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இளம் காதல் ஜோடிகளாக வர்ற இவங்க ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போய் என்னெல்லாம் வந்து இல்லல்கள் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போல. தெலுங்கு சினிமாவை சேர்ந்த மைத்ரி மூவிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து August 21 வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைட்டிலே வந்து பயங்கரமாக இருக்குது. சரி, படத்துடைய போஸ்டர் வந்து கொஞ்சம் காமெடி படம் அப்படிங்கிறத நமக்கே காட்டுது. ஸோ எல்லார் லைஃப்லேயும் மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா வெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்பயுமே வந்து இப்போ வர்ற படங்கள் கமர்ஷியலாக வந்து நல்லா ஹிட் ஆகக்கூடிய படங்களாக தான் வருது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய சினிமா செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jeeva Jewelers.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chella, thanks.
4: Chella, Miladat, Silvam.
5: Cherry.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டப் காமெடினா இருந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் இல்லையா, இங்கேயும் வந்தார் கனடாவில். அவரோட ஷோ நம்ம ஹோஸ்ட் வேற பண்ணோம். அந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து திரைப்படத்தில் இப்போ கதாநாயகனாக வந்து முன்னேறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய டெபியூ ஃபில்ம் வந்து லைட் வெயிட் பேபி அப்படின்ற அந்த தமிழ் படத்தில் இவர் வந்து இப்போ நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் இவரோட வந்து முக்கியமான ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஃபிட்னஸ் ஸ்பெஷலிஸ்டான ஆர்த்தி கிருஷ்ணா, அவங்க வந்து ஒரு பாடி பில்டர். ஆர்த்தி கிருஷ்ணா வந்து இவருக்கு ஜோடியாக வேறு நடிச்சிருக்காங்களான்னு நினைக்கிறேன், தெரியல. ஒருவேளை ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கலாம். இவர் வந்து கொஞ்சம் கொழுகுழுன்னு குண்டாதான் இருப்பார். ஏதோ சம்திங் ஃபிட்னஸை பேஸ் பண்ணி வர்ற ஒரு காமெடி படமாக இருக்கும் லைட் வெயிட் பேபி அப்படின்ற அந்த திரைப்படத்தை வந்து அதோடய ஷூட்டிங் வந்து கடந்த ஒரு 45 நாளாக ஓடிட்டுருந்தது. சென்னையில், பெங்களூரில், மைசூர்லன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி 45 டேஸில் வந்து கொடுத்த பட்ஜெட்டில் பக்காவாக இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. கேசி குரு அப்படின்றதான் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து ஹிதா ஸ்டுடியோஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. படம் பற்றி இயக்குனர் கேசி குரு சொல்லும்போது, கடந்த 45 நாளில் வந்து ஒரு அற்புதமான பயணமாக எனக்கு இது அமைந்திருந்தது. 2 டோட்டலாக வித்தியாசமான குரூப்பை சேர்ந்தவங்க. ஒருத்தர் வந்து பயங்கரமான ஃபுட்டி, பயங்கரமாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள். ஒருத்தர் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக பாடி பில்டராக வாழ்க்கையை வந்து ரொம்ப கோடு போட்டு வாழ்கிற ஒரு ஆள். 2 உலகத்தை ஒன்றா சேர்க்க நாப்பட்ட பாடு இருக்குதே, ஐயோ யோ யோ அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காரு. இங்கே உண்மையிலேயே இந்த படப்பிடிப்பு வந்து ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது. கூடிய விரைவில் வந்து நாங்கள் திரைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம், இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. நாயகன் விக்கல்ஸ் விக்ரம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன திரைப்பயணத்தோடைய முதல் படமாக, அதுவும் முதல் படம் நாயகனாக வந்து நடித்ததில் மிகவும் சந்தோஷம், நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஆர்த்தி கிருஷ்ணா நீங்கள் போய் பார்த்தா தெரியும், கூகுளில் பயங்கரமான பாடி பில்டர். அவங்க ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்போதும் உடல் ரீதியான விஷயம் மட்டும் இல்லை, அது வந்து மனம் ரீதியான விஷயம். ஆனால் நடிப்பு எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இதை நான் எடுத்துக்கிட்டு இதை நான் பண்ணியிருக்கேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு லைட் வெயிட் பேபி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த லைட் வெயிட் பேபி கூடிய சீக்கிரம் திரையரங்களை வந்து நம்மளை எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD யில் என்றும் கலக்கல் நிகழ்ச்சி.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இப்போ பயங்கரமாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கிற ரெண்டு படத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் பேய் படத்தோடைய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்கிற ஆப்சஷன் அப்படின்ற பேய் படத்தை போய் நீங்கள் பார்த்து அள்ளு விடுற மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாம். அது தவிர இல்லை, நான் நல்ல படம் பார்க்க விரும்புகிறேன் தியேட்டரில் அப்படின்னா, த ஓடிசி படம் தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற படம். கிறிஸ்டபர் நோலனுடைய இயக்கத்தில் வந்திருக்கிற இந்த படம் வந்து வெறித்தனமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டுமே 140 கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கு. உலக அளவில் வந்து 6400 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சு ஓடிட்டுருக்கு. அப்படிங்கப்பா எனது 6400 கோடியா அப்படின்னா, படத்தோடைய செலவே வந்து 2400 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவாயிருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும் யுவர் ஆனர். ஆனால் கிறிஸ்டபர் நோலனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய படங்களை வந்து இயக்கியவர், ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு இந்த படத்தை அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து. ஆனால் கிறிஸ்டபர் நோலனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் இந்த படம் வந்து 6வது இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா கிறிஸ்டபர் நோலன் இயக்கி இதுவரையில் வெளிவந்த படங்களில் அதிக வசூல் குவித்த படங்களில் தி ஒடிசி வந்து பெரிய இடத்த பிடிக்கல, 6th place தான் இருக்குது. ஏன்னா 2012 வந்து இதுக்கு இருக்கிறதுலே நீங்கள் தலை சுற்றி உள்ளுற மாதிரி ஒரு நம்பர் நான் சொல்கிறேன். இப்போ 2012 வந்து வெளிவந்த தி டார்க் நைட் ரைசஸ் இருக்கு இல்லையா, அதுவும் டார்க் நைட், தி டார்க் நைட் படம் முதல் பேட்மேனுடைய அந்த டார்க் நைட்டும் டார்க் நைட் ரைசஸ் அந்த படம் மட்டுமே வந்து 1 பில்லியன் US டாலர்ஸை வந்து குவிச்ச ஒரு படம். வசூலில் வந்து சும்மா சூறையிட்டு படம் 1 பில்லியன் டாலர் கலெக்ஷன் பண்ண டார்க் நைட்டு படத்துக்கு அப்புறம் இவருக்கு 2023 வெளிவந்த ஓப்பன் ஹைமர் படம் வந்து 975 மில்லியன் டாலர்ஸ் வந்து வசூல் பண்ணது. 975 ஆல்மோஸ்ட் வந்து 1000 மில்லியன் டாலர் வந்து வர வேண்டிய அந்த படம். அது நல்ல, அதுவும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. ஆனால் ஓப்பன் ஹைமர் வந்து டெக் வைஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அதோ ஆனால் நியூக்ளியர் பாம்பிங்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலாக, அந்த ஆடியோ ஐமேக்ஸ் வீடியோ இதெல்லாத்தையும் வந்து ஓகே சரிப்பா சரி ஓகே. அப்புறம் படத்தில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணுமேனா, எனக்கு வந்து ஓப்பன் ஹைமர் படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. 2010 வெளிவந்த இன்செப்ஷன் படம் வந்து இப்போ கூட திருப்பி ரீவிசிட் பண்ணணும்னு நான் பார்ப்பேன். அது ஒரு பயங்கரமான படம், அது வந்து 840 மில்லியன் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. 2014 வெளிவந்த இன்டர்ஸ்டெல்லர் படம், அது நீங்கள் இப்போ கூட பார்த்தா ஃபஸ்ட்டு புரியவே புரியாது, இப்போயும் புரியாது. அது வந்து டெர்மினேட்டர் மாதிரி தான், இப்போ கதை வந்து ஒரு 70-90% புரியும், ஒரு 10% குழப்பமாகவே இருக்கும். ஆனாலும் அந்த படத்தை எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். இன்டர்ஸ்டெல்லர் படம் வந்து 750 மில்லியன் US டாலரை வந்து குவிச்சது. இவருடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண படங்களோட இது வந்து கொஞ்சம் சுமார் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த படத்தோட விமர்சனம் சொல்லியாச்சு. நீங்கள் ட்ராய் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் இந்த படத்தை பார்க்கணும். இது வந்து ஏறக்குறைய ஒரு சீக்குவல் மாதிரி சொல்லலாம். அது வந்து இது வந்து த ஒடிசி, அதே ஹூமர் எழுதிய கதை தான். ஏலியட் எழுதின அவரே தான் வந்து இந்த படத்தையும் வந்து இந்த கதையும் எழுதினார். அதை கதையை எழுதி இவர் வந்து அதை கதையை எடுத்து இவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இவர் எடுத்திருக்கிற படம் தான் அது. போர் தான் எல்லா படத்துலையும் வந்து எடுப்பாங்க. போர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு போகிற பயணம் இருக்குல்ல, அதில் ஏற்படுற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஒரு அழகாக சித்தரிக்கப்பட்ட படம். ஒரு நபர் தன்னுடைய மனைவி குழந்தைகளும் பார்க்க போகிற அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. தியேட்டரில் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படத்தில் நிச்சயமாக அந்த ஒடிசியும் ஒரு நல்ல படம். நீங்கள் பார்த்து சில இடத்துல அப்படியே ஜோன்ட் அவுட் ஆவீங்க, என்னடா அது ஒன்றும் புரியலேன்னு. தயவுசெய்து நீங்கள் வந்து கதையுடைய கரு ஒரு ஐடியாவை நீங்கள் முதல்ல பார்த்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கதை வந்து கனெக்ட் ஆகும்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: இதுவரைக்கும் நேர்கள் கேட்டு ரசித்ததே என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. சினிமா செய்தியை தொடர்ந்து உங்களுக்காக CMR செய்திகள் காத்திருக்குது. CMR செய்திகளை தொடர்ந்து காக்கா கடி கேள்வியில் உங்களை மீண்டும் சந்திக்கலாம்.
2: பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்தில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சீன வம்சாவளியைச் சேர்ந்த கனேடிய பணியாளரிடம் இடம்பெற்ற விசாரணையில் பிணை மறுக்கப்பட்டிருப்பதாக பெல்ஜியத்தின் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சந்தேகநபர் வழக்கு விசாரணை முடியும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டியிருக்கும் என பெல்ஜிய நீதிமன்றத்தின் விசாரணைக்கு முந்தைய நடைமுறைகளை கையாளும் பிரிவு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பெல்ஜியத்தின் குற்றச்சாட்டு மதிப்பாய்வு பிரிவில் இந்த முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செய்யும் உரிமை அவருக்கு உண்டு என்று அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தின் மான்ஸ் நகரில் அமைந்திருக்கின்ற நேட்டோவின் ஐரோப்பிய நேச நாட்டு படைகளின் உயரிய தலைமையகத்தில் இந்த நபர் பயிற்சி பணியாளராக பணியாற்றி வந்தார். சந்தேகநபரின் நடவடிக்கைகள் நேட்டோ பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர்கள் அந்த விவகாரத்தை பெல்ஜியத்தின் பொது உளவு மற்றும் பாதுகாப்பு சேவை பிரிவிடம் ஒப்படைத்ததாகவும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. சந்தேகநபர் July 24 கைது செய்யப்பட்டார். தற்போதுள்ள நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு சரிபார்ப்பு முறைகள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி தெரிவித்திருக்கின்றார். புதிய தரவு மையங்களுக்கான திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கல்கரி நகரின் எல்லையில் அமைந்திருக்கின்ற கிராமப்புற நகராட்சியின் கவுன்சிலர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டில் இந்த சூழல் பெருமளவு மாறியிருப்பதாக கடந்த வாரம் இடம்பெற்ற கவுன்சில் கூட்டத்தில் கவுன்சிலர் அலிசன் வைட்டிங் தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் பதிவு ராக்கி வியூ கவுண்டி இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தரவு மையங்களின் தாக்கங்கள் குறித்த பொதுவான அறிவும் புரிதலும் மாறியிருக்கின்றன. இதுகுறித்த பொதுமக்களின் பார்வையும் ஈடுபாடும் மாறியிருப்பதாக அவர் தெரிவித்தார். தரவு மைய பயன்பாட்டுக்காக நிலத்தின் வகையை மாற்றக்கோரும் புதிய விண்ணப்பங்கள் மீது தற்காலிக தடை விதிக்குமாறு அந்த பகுதி நிர்வாகத்திற்கு உத்தரவிடும் தீர்மானம் ஒன்றை வைட்னிங் முன்மொழிந்தார். தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத் துறைகளின் வளர்ச்சியை வழிநடத்துவதற்காக வளர்ந்து வரும் துறைக்கான உத்தி மற்றும் புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பை மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அங்கீகரிக்கும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும். இந்த பணிகள் கோடைகால நிறைவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைட்டிங்கின் தீர்மானம் 5-2 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேறியிருக்கின்றது. யுக்ரைனில் தற்பொழுது சிக்கியுள்ள இந்திய கப்பல் மாலுமிகளின் நலனுக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்படுவதாக யுக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் தெரிவித்தது. MV அமீர் 1 என்ற கப்பல் யுக்ரைனில் நங்கூரமிடப்பட்டதைத் தொடர்ந்து அதிலிருந்த 13 இந்திய கப்பல் ஊழியர்கள் அங்கு சிக்கியிருப்பதாக ஃபோர்வர்ட் சிமென்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அமைப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. 13 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 15 ஊழியர்களோடு அந்த கப்பல் தற்பொழுது யுக்ரைனின் சோனோமாஸ்க் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலுக்கு அருகிலேயே தொடர்ச்சியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் ரஷ்யா யுக்ரைன் போரில் சிக்கி கருங்கடலில் குறைந்தது 5 இந்திய கப்பல்கள் சிக்கியிருப்பதாகவும் இதில் 5 ஊழியர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வணிக கப்பல் மீதான ரஷ்ய தாக்குதலில் 4 கொல்லப்பட்ட நிலையில் ரஷ்ய கடல் எல்லைக்குள் இருந்த கப்பல் மீதான யுக்ரைனின் தாக்குதலில் ஒரு இந்தியர் உயிரிழந்தார். உலகின் நீண்டதூர விமான சேவை வழங்கும் முயற்சியாக தொடர்ந்து 24 நிமிடங்கள் ஏபஸ் விமானத்தை பறக்கவிட்டு ஆஸ்திரேலியாவின் குவாண்டஸ் விமான சேவை நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வணிக ரீதியிலான இந்த ஏபஸ் A350 ரக விமானம் July 27 மாலை 5:27 மெல்பர்னிலிருந்து புறப்பட்டு July 28 மாலை பிரான்சின் டுலஸ் நகருக்கு சென்றடைந்தது. மெல்பர்னில் இருந்து புறப்பட்டு பசிபிக் பெருங்கடல், அமெரிக்கா, கனடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து 23,075 கிலோமீட்டர் தூரத்தை அந்த விமானம் கடந்திருக்கின்றது. சுமார் 24 மணி நேரம் 24 நிமிடங்கள் தொடர்ந்து வானில் பறந்திருக்கின்றது. இதன் மூலம் அதிக தூரம் வானத்தில் பறந்து சாதனை படைத்திருக்கின்றது. 2005 ஆண்டு ஹாங்காங் லண்டன் சோதனை பயணத்தின் போது போயிங் 777-200 விமானம் படைத்த 22 மணி நேரம் 24 நிமிடங்கள் என்ற முந்தைய சாதனையை இந்த விமானம் முறியடித்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் இருந்து லண்டன் மற்றும் நியூயார்க் நகரங்களுக்கு 2027 ஆண்டு முதல் நீண்ட சேவையை ஆரம்பிப்பதை நோக்கமாக கொண்ட குவாண்டஸ் நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்திற்கு இந்த சாதனை பயணம் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் 2025-27 ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியல் நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியா முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. தென்னாப்பிரிக்க அணி இரண்டாம் இடத்திலும் நியூசிலாந்து மூன்றாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன. பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் என்பன நான்காம் இடம் முதல் எட்டாம் இடம் வரையில் தரப்படுத்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தானிய அணி புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகளை பொறுத்தவரையில் வெற்றிகளுக்கு 12 புள்ளிகளும் சம முடிவுகளுக்கு 6 புள்ளிகளும் வழங்கப்படுகின்றன. வெற்றி தோல்வியில்லாத முடிவுகளுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. குறைந்த ஓவர் வீச்சு வீதத்துக்கான அணிகளின் புள்ளிகள் குறைக்கப்படலாம். இந்த நிலையில் லீக் சுற்று முடிவில் புள்ளிகள் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் 2027 ஆண்டு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறவுள்ளன.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல. காசு
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

0: ஐயோ, இந்த டெக்குக்கும் நமக்கும் என்ன ஒரு ஏழாம் பொருத்தோன்னு தெரியலையே. என்றைக்குமே நம்ம கிட்டேயே சரசம் பண்ணுறதே டெக்ஸை போட்டுக்கு வேலையாக போச்சு. சரி விடுங்க, தாமதிச்சு இந்த டிலேக்கு வந்து சாரி. ஏன்னா கடிக்கேள்வி கேட்கணும் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து கேட்காமல் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து இதை மறுபடியும் கொண்டு வந்துருக்கேன். ப்ளீஸ் இருக்கப்பா, என் டியூட்டி முடிச்சுட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிள் ஒரு செம புழுக்கமாக இருக்குது. ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரான், பயங்கர புழுக்கமாக இருக்குது, அதனால் டப்புன்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறான். ஏன் அப்படிங்கிறதான் கேள்வி. ரொம்ப புழுக்கமாக இருக்குது வெளியில், அப்படியோ ஸோ அப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரான். வந்த உடனே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறான். ஏன் அப்படின்றதான் கேள்வி. இந்த சப்பையான ஒரு கேள்விக்கு, கடி கேள்விக்கு நீங்கள் ஒரு சூப்பரான பதில் எடுத்துகிட்டு வாங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாலும் நீங்கள் உங்ககிட்ட பதிலை கேட்டுட்டு போனால் தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே வந்து சண்டை போட்டு இந்த கேள்வி கொண்டு வந்திருக்கேன். உங்கள் பதிலோட கால் பண்ணுங்கள் ப்ளீஸ். 416-644-6222 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000
0: வீட்டுக்கு வந்து செம புழுக்கமாக இருக்குன்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறாங்க ஏன் அப்படின்ற ஒரு சப்ப கேள்வி. இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான பதில் தான். எங்கிட்ட 2 பதில் இருக்குது. அந்த பதில் யாரெல்லாம் கரெக்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் முதல் நேயர்.
4: வணக்கம்
0: வணக்கம். இருக்கணும் மட்டும் எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது. தெரியுது எனக்கு, என்னுடைய நிகழ்ச்சி நடக்கும் போது மட்டுமே தடங்கள் பண்றது. பல ஏரியாக்கள் ஆளை செட் பண்ணிருக்கீங்க. பல தடங்கள் தாண்டியும் வருவா இந்த ராசா? எஸ் சொல்லுங்க, என்ன பதில் வச்சிருக்கீங்க சாரா?
4: நான்
0: இப்பதான் ஒண்ணு நோட் பண்ண. நானு ஏன் தெரியுமா, நமக்கு வந்து இவ்வளவு நட்பு, உங்க பேரை திருப்பி போட்டா என் பேரு ராசா சாரா எப்படி?
4: ஐயோ ஆமா,
0: இந்த லெஜெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் கனெக்ட் ஆகுது.
4: என்ன லெஜெண்ட் ஆக்கிட்டீங்களா?
0: லெஜெண்ட் அம்மா, நம்ம எல்லாம் லெஜெண்ட் இல்ல. எங்கெங்கெல்லாம் அடி விழுவ போகுதோ தெரியல. ஆமா, ஓகே. என்ன சொன்னீங்க, என்ன பதில் வச்சிருந்தீங்க?
4: கம்ப்யூட்டர் திறந்த விண்டோ ஓபன் ஆயிடும் காசு வரும்.
0: அவ்வளவுதான், சூப்பர். ஃபர்ஸ்ட் பதிலே சிறப்பான சரியான பதில். ஆனா அப்பதானே விண்டோஸ் ஓபன் ஆகும், அதனால காத்து வரும். சிறப்பு, வெரி குட், வாழ்த்துக்கள்.
4: நன்றி
0: கையோட. ஐயோ சாரா, இதுக்குள்ள கட் பண்ணி எதை சொல்ல வந்தீங்க. விண்டோஸ்ன்றது சரியான பதில், இன்னொரு பதில் இருக்கு. பட் அது கூட இன்னொரு கேள்வி கேட்டுறேன். ஒருத்தர் வந்து டிரைவிங் கிளாஸ் கற்றுக்க போயிட்டு இருக்கிறாரு. டிரைவிங் கிளாஸில் வந்து டிரைவிங் நடக்கும்போது திடீர்னு வேகமாக நேரில் வந்து ஒரு லாரி வந்துருச்சு. முற்றத்துக்கு முன்னாடி இந்த கற்றுக்கிற போனார்ல லேர்னிங் லேர்னரு, அவர் வந்து திடீர்னு இட்லி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போய் இடிச்சிட்டாரு. ஏன் வந்து லேர்னிங் கற்றுக்கிட்டு இருக்காரு, டிரைவிங் கிளாஸ் போயிருக்காரு. அப்போ வந்து டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. வேகமாக போய் திரும்பினவுடனே எதிரில் ஒரு சிறுநூறு லாரி வந்துருச்சு. அப்போ வந்து டிரைவர் ட்ரெயினர் இருக்கார்ல, டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் ஏதோ கேட்டிருக்காரு. இவர் வந்து நேராக இட்லி அப்படின்னு கற்றுக்கிட்டே போய் லாரியில் மோதிட்டார். அப்படி என்ன கேட்டிருப்பார் அப்படி கேட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இது ரெண்டு கேள்விக்கும் ஏதாவது ஒரு பதில் இருந்தால் சொல்லலாம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: சிறப்பான
0: பதில் வந்துருச்சு. அறிவு என்ன அறிவு, என் நேர்களுக்கு இருக்கிற அறிவு மாதிரி வேற யாருக்குமே கிடையாது. போங்க.
4: கேள்வி விளங்கி இல்லையா? அவர் என்ன டிரைவிங் கத்துக்க போறாரு?
0: ஆமா. அப்போ வந்து டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் வந்து கூட பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவர் ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்த்தாப்புல லாரி வந்துருது. லாரி வந்த உடனே இவர் ஏதோ கேட்குறாரு இன்ஸ்ட்ரக்டரு. அதுக்கு இவர் வந்து இட்லி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போய் மோதிடுறாரு. ஏன் அப்படி இட்லின்னு கத்திக்கிட்டு போய் மோதினாரு அப்படிங்கிறத கேள்வி. ரெண்டு பேரும் அவுட்டு. ஆனா அவர் ஏன் வந்து போய் லாரியில மோதுறதுக்கு முன்னாடி இட்லின்னு
4: கத்துனாரு? பிரேக் என்று சொல்லி இருப்பார். பிரேக் இட்லி சாப்பிடுற மாதிரி
0: ஏறக்குறைய கரெக்ட் தான். சரி, சொல்லிட்டீங்க. ஆன்சர் என்னன்னா அவர் வந்து பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே அவசியமே கிடையாது. உங்க கரகம்
4: என்ன
0: வாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நிலாவுக்கு போவோம். சூப்பர் ரசிகன், நன்றி. சிறப்பு, அவ்வளோதான். இன்னைக்கு நானும் கிள வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்ல நல்ல பதில்கள் வந்தது. சாரா ஏதோ சொல்ல வந்தாங்க, கட் பண்ணிட்டேன். சொல்லுங்க சாரா, என்னமோ சொல்ல வந்தீங்களே.
5: இந்த வெள்ளிக்கிழமை கவனமாக வந்துடணும் சொல்ற வற்புறுத்தல் தான்.
0: வந்து நாளாக கரெக்டாக இப்பெல்லாம் நாளாக எப்பயுமே நிகழ்ச்சி நான் 8:45 சார்பா ஸ்டுடியோல இருப்பேன், தெரியுமா?
5: ஏன்டா நாங்கள் திங்கள் புதன் வெள்ளி அப்பாயின்மெண்ட்டையும் கட் பண்ணிட்டு ஒரு மணிக்கு பின்னால் அப்பாயின்மெண்ட் போடு, மற்ற நாளைக்கு எனி டைம் அப்பாயின்மெண்ட் போடுன்ற எல்லாருக்கும் சண்டை பிடிச்சி அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி இங்க வந்து நின்றா நீங்க
0: வராங்க.
5: நீங்க ரசிகனோட நிலாவுக்கு போறது நிலாட ஹஸ்பண்டுக்கு தெரியுமா?
0: ஆஹா, அந்த நிலாவா? அந்த நிலாவுக்கு தான் போறோம், தெரியாது. ஆனா நாங்க போற நிலா சிங்கிள் தான், இன்னமும் கட்டிக்கல யாரையும். எங்களுக்காக வெயிட்டிங்.
5: நன்றி
0: சாரா, நன்றி. கடைசி நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் சுவாமிகள்.
0: சுவாமி சொல்லுங்க.
6: இல்ல, இந்த லிப்ஸ்டிக் பூசுறதுக்கு எல்லாரும் கை தூக்கிட்டாங்க ராஜ், அதான் நல்ல விஷயம். ரவிசங்கர் போஸ்ட் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முன்னுக்கு நிக்கிறான் நான்ட்டாரு.
0: என்ன நிஜமாவா?
6: நிஜமா தான்.
0: என்ன சொல்றீங்க, நம்பவே முடியல. ஆஹா, நான் இதை நம்ப
6: மாட்டேன்.
0: அப்படியா?
6: ஓகேன்னு.
0: அது சரி, நீங்க வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட போறீங்களா இல்ல போடவே?
6: அடுத்தவங்க
0: போகுது. சட்னி, ஓ சட்னியாக போகுது, அவ்வளவுதான். வண்டி சட்னியாக போகுது, அதனால இட்லின்னு கத்துனாரு. சூப்பர், அவ்வளவுதான். அருமை. நான் சொல்லல, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், டேலண்ட், இந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் எங்கேயோ போகுது. கரெக்ட் தான் சாமி. உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி யாராவது ஸ்டீல் பண்ண முடியுமா? நன்றி சுவாமி. மீண்டும் சந்திப்போம். அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
7: கனடாவின் முதல் HD, இது தமிழ் HD.
8: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
9: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
10: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
11: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
13: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
15: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
16: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
17: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
5: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்ட் உடன் உங்கள்

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: Mutung HD, Tamil HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
10: ஆரூரன்.
8: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: தங்கச்சி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் போது பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பது குறித்து இலங்கை ஜனாதிபதி காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மறுசீரமைப்பு குழு இலங்கையின் கிரிக்கெட் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளது. நேற்று வினாத்தாள் கசிவு வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் CBI தாக்கல் செய்திருக்கின்றது. இணையவழி கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கான உச்சவரம்பை கனடா நீக்கியிருக்கின்றது. ஜப்பானின் கியூசு தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினை தொடர்ந்து குறித்த பகுதியில் 40,000 மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி தவித்து வருவதாக கியூசு மின்சார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் பன்முக போக்குவரத்து மையங்களை நிர்வகிப்பதற்கு துறைசேரிக்குச் சொந்தமான புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மண்டதீவு படுகொலையின் வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நீதவான் அனீபா ரஜீவ் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 22 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனது சேவை காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாட்டை விட்டு பிரியாவிடை பெற்றுச் செல்லும் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். ஓய்வூதிய வயதை மேலும் 3 அதிகரிப்பதன் மூலம் மக்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் கோவில்காடு பிரதான வீதியின் புனரமைப்பு பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழக மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுவதோடு அனைவரும் இணைந்து வெற்றிகரமாக இதனை நடத்துவோம் என்று இசையமைப்பாளர் இளையராஜா அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை சீரமைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமின்மையை இந்தியா விமர்சித்துள்ளது. போருக்கு மத்தியில் யுக்ரைன் துறைமுகத்தில் சிக்கித் தவிக்கும் இந்திய மாலுமிகள் 13 பேரை பாதுகாப்பாக மீட்கக் கோரி மத்திய அரசுக்கு இந்திய மாலுமிகள் மற்றும் கடல்சார் ஊழியர்களின் நலன்களுக்கான அமைப்பான FSUI வலியுறுத்தியிருக்கின்றது. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் நலன் காக்கப்படும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக மோதலில் அமெரிக்காவின் சுங்க வரிகளுக்கு எதிராக அரசு எடுத்திருக்கின்ற முக்கிய பதிலடி நடவடிக்கைகளில் ஒன்றை கைவிடுமாறு எதிர்க்கட்சியான பிரிட்டிஷ் கொலம்பிய கன்சர்வேட்டிவ்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் இதன் மூலம் மாகாணத்தின் நடவடிக்கைகளை அவர்கள் பலவீனப்படுத்துவதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் ஈபி குற்றம் சாட்டியிருக்கின்றார். பல்வேறு வகையான தயாரிப்புகள் மீது அமெரிக்கா 50% இறக்குமதி வரிகளை விதிக்கவுள்ள நிலையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவும் கூடுதல் வரிகளை தவிர்க்கவும் தனது மாகாணத்தின் வசம் உள்ள வழிமுறைகளை பயன்படுத்த தயாராக இருப்பதாக நியூ பிரன்ஸ்விக் மாகாண முதல்வர் சூசன் ஹால்ட் தெரிவித்திருக்கின்றார். பிலிபிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசு மறுத்ததைத் தொடர்ந்து அதிவேக ரயில் திட்டத்திற்கான தனது ஆதரவை டக்ஃபோர்ட் அரசாங்கம் தற்பொழுது மறுபரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறையை பிரதித்துவப்படுத்தும் முன்னணி வர்த்தக குழுவான அமெரிக்க பெட்ரோலிய நிறுவனம் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணம் விதிக்கும் முன்மொழிவை எதிர்த்திருக்கின்றது. வெனிசுலாவின் நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக விடுக்கப்பட்ட அவமதிப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்துக்கள் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நீண்டகால நட்பு நாடான ஈரானின் தூதரை வெனிசுலா வரவழைத்திருப்பதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய 30 மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்ததாக ஜப்பானின் பிரதமர் சானே தகைச்சி உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 27 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
5: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மாலை பொழுதில் சியம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கதைக்கான ஒரு சின்ன கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீம தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அடர்ந்த காடு இருக்குமா, அந்த அடர்ந்த காட்டில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குமா. அந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து அவ்வளவு பழம் வாய்ந்த கிளைகளாக இருக்குமா. அந்த கிளையில் வந்து ஒரு நாள் ஒரு புறா வந்து களைத்து போய் வந்திருக்குமா. வந்திருந்த அந்த புறா வந்து தன்னுடைய கழுத்துகளை நீட்டி வானத்தை பார்க்குமா. அப்பொழுது அந்த வானத்தில் இருந்து ஒரு பறந்து அந்த புறாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்குமா. அதை பார்த்து அந்த புறா வந்து பயந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் கீழ் நோக்கி பார்க்குமா. அப்படி கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு வீடன் வந்து தன்னுடைய அம்புகளால் வந்து அந்த புறாவை குறிவைப்பதை பார்க்குமா. இதை பார்த்து அந்த புறா என்ன செய்திருக்கு? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அதுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்குண்டாலே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்கப்படி தொலைபேசி எண் 4164 6642 2

0: HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா? நீங்க
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமாக இருக்கின்றேன். நன்றி. நான் இன்றைக்கு நான் ஒரு சின்ன தகவல் சொல்லலாமா? கனை
1: சொல்லுங்க.
2: சொல்லாமா? என்னன்னா, இன்னைக்கு கிளம்புற ராஜ நிகழ்ச்சியில தி இம்ப்ரெசிவ் பீப்புள் என்று சொல்லி ஒரு அந்த தங்களுக்கு பிடிச்ச ஆக்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல கேட்டோடையோ ஆக்கள் தெரியாது. அந்த கோதாசண்டியை பற்றி, வேன்குவர் காந்தி கோதாசண்டியை பற்றி பெருமையா கோதாசிப்பர் கொள்வர் தெரியாது. அப்ப அவரை பற்றி சொன்னார். சிவலிங்கையா பற்றி சொல்லிச்சிடம். அது நேரம் ஒபாமா, அது எல்லாம் கதைக்குள்ளாம் நான் பார்த்தேன். எங்களுடைய நேயர்கள், எங்களுடைய நேயர்களுக்குள்ளேயே இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, உண்மையா பாராட்டத்தக்க விஷயம். அது நேரம் எங்க பற்றி நீங்க காட்டுறோம். நான் ஒரு இம்ப்ரெசிவ் பர்சன், அதான் நேரம் கொஞ்சம் புறக்கையில உங்களை பற்றி
1: காட்டுறீங்க. கூட ஹாப்பியா இருக்கிறீங்களா?
2: இல்ல, ஹாப்பியா இல்ல. உங்களை பற்றி நீங்க காட்டுறோம், உங்களை பற்றி காட்டுறேன். நான் தான் எல்லாருமே எங்களை பாராட்டைகளும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. ஒபாமா கூட எங்களை நேயர்கள் இருக்கீங்கள்ள ஒபாபடி ரவிச்சந்திர சொன்ன அந்த ரேஞ்சுக்கு நாங்க இருக்க எங்களை நேயர்களை நீ கூட அப்ரிசியேட்.
1: நல்லது நல்லது. என்ன
2: இன்றைக்கு இந்த பாடல் ஏபிஎஸ் மைதரன் பாக்குற காவிய தலைவர் படத்திலிருந்து. நீங்க கேட்ட கேள்விக்கு
1: சொல்லுங்க.
2: அந்த இடத்துலயே அந்த பறவை இருந்திருக்கும். என்ன பண்ணோம் இல்ல? ஏன்னால் ரெண்டு பேரும் இதயத்தான் தேடினோம், சாப்பிடத்தான் தேடினோம், காலுக்கும் வேடனும். யார் முயற்சி இருக்கோ ஓ யூ கேன் டேக் மீ.
1: உங்களுடைய பாடலும் நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து, ரகுமானுடைய இசையமைப்பில் பா விஜயனுடைய வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் ஷாஷா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:14 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ரொம்ப நலமா இருக்கேன், நன்றி உங்களுக்கு ரஜி.
3: நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு பார்மகளை பாடத்தெரியப்படுத்தல மதுரா நகரில் தமிழ் என்றும் அந்த பாட்டு வைக்கிறீங்களா?
3: கண்டிப்பா. இந்த பாடல் வந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசீலா பாடிய பாடல்.
4: ஆமா. நன்றி ரஜி,
3: கேட்ட மகளுங்க. நன்றி.
4: நன்றி.
3: வழிக்கும் இந்த நேரம் 5:20 நிமிடம்.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்க
1: தூர இருந்து கதைக்கிற மாதிரி கேக்குது. ரகுமானுடைய இசையமைப்பில் கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில் ஒலிக்கு வந்த நேரம் 5:25 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: இனிய மாலை. வணக்கம் ரவி.
2: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கீங்களா? நான் சுகமா இருக்கேன். நீங்க எப்படி?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு வந்து வளமை போல் நம்மட ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்து போயிட்டாரு. நம்ம ஜேம்ஸ் சார் தெரிந்தானே, அவர் அவர் என்னைக்கு ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் சார். நல்ல அவரோட கேள்விகளை கேட்டுக்கிட்டோம், கேள்விகளையும் பதில்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு சுவையாக பேசுவார் அவர்.
2: அவர் இன்றைக்கு டபுள் ஹாப்பியா இருக்கிறார். தன்னப்படி நல்லா சொல்லியாச்சு. ஹாப்பியா இருக்கு.
3: காலையில எனக்கு பங்கு பெற முடியாம போயிட்டு கொஞ்சம் வேலை காரணமாக. அது நான் வந்து இன்னைக்கு அரை எண் 350 கடவுள் என்னும் படத்தில் செண்டலுக்கு நீ அந்த பாடல்.
2: அந்த பாடல், ஆமா. நல்லதே கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி. இந்த பாடல் வந்து 605 கடவுள் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசகருடைய இசையமைப்பில் ஜுகபாதியினுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில். உழைக்கும் நேரம் 5:32.

0: நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: இன்னைக்கு ஜனநாயகம் படத்துல எந்த உறவையோ என்னங்க தொடங்குது அந்த பாட்டு கேட்போம்.
0: அந்த பாடல் நாங்க சொன்ன கதை கேட்டீங்களா?
1: கதை கேட்கல, சொன்னீங்களா? சொல்லுங்க.
0: நல்லது. கதை என்னவென்றால், ஆமாம், எல்லோருக்காகவும் இந்த கதை வந்து ஒரு அடர்ந்த காடு இருக்குமாம். அந்த காட்டில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குமாம். அந்த மரத்தில் வந்து அந்த கிளைகள் எல்லாம் மிகவும் நல்ல ஸ்ட்ராங்கான கிளைகளாக இருக்குமாம். அந்த கிளைகளில் வந்து ஒரு புறா வந்து தன்னோட களைத்து போய் வந்திருக்குமாம். அப்பொழுது அது தன்னுடைய களத்தை நீட்டி மேலே பார்க்கும் பொழுது மேலே இருந்து ஒரு பறந்து பறந்து வந்து கொண்டிருக்குமாம் இந்த புறாவை நோக்கி. அதை பார்த்த புறா வந்து பயந்து போமாம். பயந்த புறா வந்து என்ன செய்யுமாம், உடனடியாக கீழே பார்க்குமாம். கீழே பார்க்கும் பொழுது ஒரு பேர்டன் வந்து அந்த புறாவுக்கு வந்து தன்னுடைய அம்புகளால் குறிவைத்து கொண்டிருப்பானாம். இதை பார்த்த அந்த புறா என்ன செய்திருக்கு? இதுதான் கதை. இந்த கதையை நீங்க தொடரலாம்.
1: அந்த புறா யோசிச்சிருக்கும், என்னடா மேல வந்து பறந்துக்கிட்டு தன்னை நோக்கி வருது, கீழே வேடன் இருக்கு, இதுல இருந்து என்ன செய்யறது என்று சொல்லிக்கொண்டு
0: அடந்த காட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு
1: அப்ப போக தெரியும் மனசு வந்த வழியாக. நாங்கள் வாழ்க்கையில கூட கஷ்டம் வந்தாலும் நாங்கள் மனத விடக்கூடாது, அதை எதிர்த்து தான் வாழ்க்கையில முன்னேறது என்று நான் நினைக்கிறேன்.
0: உங்களுடைய கற்பனை கதை நன்றாக இருக்கிறது, பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையில், அனிருத் பாடிய பாடலை ஒலிக்கும் இந்த நேரம் 5:40.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் சுகமாக இருக்கின்றோம். நன்றி நன்றி. உங்களுடைய கதை இது தொடர்பு இப்பதான் நான் உங்களை செல்வகுமாருக்கு சொல்லக்கல கேட்டு நான் அது எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில யாருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யுது. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிச்சு போட்டியா அதுக்கு இணையாக வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் ஒருவருக்கும் அப்படி வாழ்க்கை இலகுவாக இருக்காது. எல்லா கஷ்டங்களையும் பண்ணு அவருடைய சமயோசித புத்தியாலேயோ அல்லது அவருடைய கட்டுத்தனத்தாலேயோ சமாளிக்க வேணும்.
1: வாழ்க்கையில கஷ்டம் இல்லாட்டி அது சுவாரஸ்யமாகவும் இருக்காது.
2: கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் நன்மையாக இன்பமா இருந்தால் அது சுவாரஸ்யம் இருக்காது. நன்மையும் தீமையும் வந்து போறதுதான் வாழ்க்கை. அது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் அது புரியாது. அதை நாங்கள் பங்கு பெற்றத்தான் வேணும். அது அதை சிறப்பாக கையாண்டு வெற்றி அடைவது சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு உதாரணம். அதை விட இப்ப புறாண்ட அது அந்த இடத்துல கஷ்டமா இல்லாமதான் மேலையும் மேலே போனால் பிரச்சனை, கீழே போனால் பிரச்சனை, சமாளிக்கிறது. அப்ப எல்லாத்தையும் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது ஒரு டக்குண்டு ஒரு தீர்மானம் கொண்டு நாங்க என்ன செய்யலாம். டக்குண்டு கண்ணை மூடிக்கொண்டு இப்படியே குறுக்க பறந்து போனால் அந்த புறா தப்பிடும்.
1: தப்பிவிடும்
2: நான் நினைக்கிறேன். நான் ஒரே வழி இல்லை அவருக்கு. மேலேயும் போனாலும் பிரச்சனை, கீழே போனாலும் பிரச்சனை, அப்படியே நீளப்பாட்டுக்கு குறுக்காலும் அதே மாதிரிதான் மக்களுடைய வாழ்க்கை. நாங்கள் எப்படியும் சமாளித்தே ஆகணும். எங்களோட சமவிசித குணத்தால நாங்கள் எங்களோட கட்டு தினத்தால நாங்கள் எப்படியும் வெல்ல முடியும் எல்லாத்தையும். அதான் இந்த கருத்து.
1: அதுதான் கருத்து. இப்ப புறாவும் தப்பி இருக்கும்.
2: கட்டாயம் தப்பி இருக்கும். புறாவும் ஒரு நான் நினைக்கிறேன் வல்லமை பொருந்திய ஒரு பறவைதானே. அந்த காலத்துல தூது அரசன் மாறு எல்லாரும் தூது விட்ட ஒரு நாட்டுக்கு நாடு தூது விட்ட ஒரு பறவை தானே. பத்திரமாக கொண்டே கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பறவை. நல்ல ஒரு இயற்கையிலேயே அதுக்கு புத்து உரிமை இருக்கும். அது தப்பி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிறப்பதற்கு சான்ஸ் இல்லை. அப்படின்னா நாங்கள் எல்லா மக்களும் எல்லா கஷ்டத்தையும் வேண்டிக் கொண்டு சாகவில்லை போடும் எல்லாரும்.
1: நன்றாக இருந்தது. நன்றி. இந்த பாடல் வந்து கார்த்திக் மற்றும் சின்மையின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம். நம் நாடு திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் ஒலிக்கும் இந்த நேரம். 5:48 நிமிடம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், தவம் பேசுறேன். எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நாங்களும் சூப்பரா அட்டாசமா இருக்கிறோம். அந்த மாதிரி கூட நீச்சலையும் கேட்டுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறோம்.
1: நல்லது. இன்னைக்கு நீங்கள் என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வந்து காதலரசன் படத்துல இருந்து ரோஜா ரோஜா அந்த பாட்டு.
1: அந்த பாடல் நாங்கள் அந்த கதையும் கேட்டீர்களா?
2: கதை கேட்டேன். கதை அது என்னன்னு சொன்னா, அந்த பறந்து புறாமைக்கு பறந்து வந்திருக்கோம். அப்ப பாட்டும் கீழே வேடம் ரெடியா நிக்கிறார் 50 ரூபாய்க்கு. அப்ப என்ன செய்யும்? ஜோச்சு போட்டு நான் தான் எந்த பக்கம் பறந்து போனாலும் பிறந்து தான் வந்து பிடிச்சிடும். அப்ப அந்த கிளையில கண்ணை இருக்கும். பறந்து கிட்ட வர வேடம் நோக்கி கீழ் நோக்கி பறந்து போகும். அது பறந்து போக வேடம் கிட்ட வர அம்ப விடுவார்.
1: அப்படித்தான் தப்பிச்சா இல்லையான்னு தான் கேள்வி. ஆனா உங்களோட கதையின் படி பார்த்தா புறா தப்பி இருக்கிறது.
2: என்ன செய்யும்? பறந்து குத்தி இருக்கும். பறந்து செத்து இருக்கும்.
1: ஆனா இப்ப இந்த சைட் எடுத்தா தெரியல. எந்த சைட் எடுத்தா தெரியல இந்த புறா?
2: அது எந்த பக்கம் வசதி அந்த பக்கம் போயிருக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண எல்லாம் முடியாது. அதுக்கு எது வசதியோ மூளை கட்டு இப்படி திங்க் பண்ண ஏதோ ஒரு பக்கம் போயிருக்கும். தான் தப்பு ஓடும், தான் தப்பியா தப்பி கொண்டு ஏதோ ஒரு பக்கம் போயிருக்கும். சரி, உங்களோட ஆசை என்ன? லெஃப்ட் பக்கம் போனதையும்.
1: நல்லது, நல்ல கதையும். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனுடைய குரலில். உனக்கு முந்தைய நேரம் 5:55.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
2: மக்களிடமிருந்து எந்தவித கோரிக்கையும் எழாத நிலையில் நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை நீடிக்க எடுக்கப்படும் முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என்று முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் செல்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக எவரேனும் நீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் நீதியரசர்கள் தாம் ஓய்வு பெறும் வயதை தாமே தீர்மானிக்க வேண்டி ஏற்படும் என்றும் இது எந்த வகையிலும் நியாயமானது அல்ல என்றும் தெரிவித்தார். அரசாங்கம் வழங்க முனையும் இந்த வயதேறும் மற்றும் சலுகைகள் நீதித்துறைக்கு வழங்கப்படும் ஒருவித மறைமுக லஞ்சம் போன்றது என்று அவர் தெரிவித்தார். இவ்வாறான விடயங்களில் இருந்து நீதித்துறை தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ அமரசூரிய இதனை தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயது எல்லையை நீடிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக சட்டத்தரணிகள் சங்கம் முன்னெடுக்கின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. நடப்பாண்டில் இதுவரை இலங்கைக்கு சென்ற சர்வதேச சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 13 லட்சத்தை தாண்டியிருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் 1,67,401 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆண்டின் தொடக்கமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் முறையே 9.7% மற்றும் 16.2% என்ற வலுவான வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜூலை மாதத்தின் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காலத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து 38,785 பேர் இலங்கை சென்றுள்ளனர். அத்துடன் ஆண்டின் ஒட்டுமொத்த வருகையிலும் 3,32,468 இந்தியா சுற்றுலா பயணிகள் இடம் பிடித்திருக்கின்றனர். மாதாந்த செயற்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட போதிலும் இலங்கையின் சுற்றுலாத்துறை தொடர்ந்தும் மீளெழுச்சி பெற்று வருவதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாவலப்பிட்டி தேர்தல் தொகுதி அமைப்பாளராக ஆனந்த அலுத்கமகே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் கண்டி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினரும் ஆவார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகேவின் சகோதரர் ஆவார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆனந்த அலுத்கமகேவின் உரிய நியமன கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து தீவகப் பகுதி மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிகட்டுவான் இறங்குத்துறையில் இருந்து படகுகளில் கடலுக்கு சென்ற தீவக மீனவர்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதோடு தொழில் உபகரணங்களும் சேதமாக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இலங்கை கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களையும் பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் 2 நாடுகளின் அரசாங்கங்களும் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்தி இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீவக மீனவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிக்கு அரச கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டுமென்று புதிய ஒரு அதிகாரி ஒரு அரச கார் கொள்கையை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கும் செலவின துறை இதற்கான புதிய சுற்றறிக்கையை அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பியிருக்கின்றது. அரச வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கவும் தேவையற்ற பொது செலவினங்களை குறைக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து அமைச்சர்கள் மற்றும் துறைகளுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையில் வாகன பயன்பாட்டை மேம்படுத்தவும் அரச வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் கண்டிப்பான இணக்கத்தை அது வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த சுற்றறிக்கையை அதிகாரிகள் ஒரு அதிகாரிக்கு ஒரு அதிகாரப்பூர்வ கார் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். புதிய விதிமுறைகளின்படி வெளியான அரசாணையில் ஏற்கனவே அரச பணியாளர் வாகனத்திற்கு உரிமை பெற்ற ஒரு அதிகாரிக்கு வேறொரு அமைச்சகம் துறை பொதுத்துறை நிறுவனம் அல்லது தன்னாட்சி அமைப்பின் மேலதிக பொறுப்பு வழங்கப்பட்ட காரணத்தினால் மட்டும் மற்றொரு அரச வாகனம் ஒதுக்கப்பட முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அதிகாரி தமக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணியாளர் வாகனத்தையே தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அலுவலக பணி நிமித்தமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா பயணங்களின் போது பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் அல்லது அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு சொந்தமான வாகனங்களை மத்திய அரசு அதிகாரிகள் பயன்படுத்துவதையும் இந்த குறிப்பாணை தடை செய்கின்றது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முன்னாள் தலைவரும் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவருமான அண்ணாமலை காவிரி மேகதாது அணை விவகாரத்தில் மோடி தலைமையிலான மத்திய அரசை வெளிப்படையாக விமர்சித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்திருக்கின்ற பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அண்ணாமலை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அதற்கு கண்டனம் தெரிவித்தார். அத்துடன் கடந்த 2021 அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பகிர்வு சட்டத்தின்படி காவிரி கடைமட்டத்தில் பாயும் மாநிலங்களின் ஒப்புதலின்றி நதியின் குறுக்கே அணை உட்பட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்று தெரிவித்திருந்ததை அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். எனினும் மேகதாது அணை விவகாரத்தில் அரசியல் லாபத்திற்காக அல்லது கர்நாடக தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தனது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்குகின்றதா என்ற கேள்வியை அண்ணாமலை எழுப்பினார். தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயற்பட வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மும்மொழி கொள்கை தொடர்பாக மத்திய அரசை நேரடியாக விமர்சித்து வந்த அண்ணாமலை தற்பொழுது கர்நாடகம் தமிழ்நாடு இடையிலான காவிரி விவகாரத்திலும் மத்திய அரசை விமர்சித்திருக்கின்றார்.
0: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 29 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சீம தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அடர்ந்த காடு இருக்குமாம். அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்குமாம். அந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து அவ்வளவு பழம் வாய்ந்த கிளைகளாக இருக்குமாம். ஒரு நாள் ஒரு புறா வந்து களைத்து போய் அந்த மரத்தினுடைய கிளையில் வந்து இருக்குமாம். இருந்த புறா வந்து மேல் நோக்கி பார்க்குமாம். மேலே பார்க்கும் பொழுது தன்னை நோக்கி ஒரு பறந்து பறந்து வருவதை பார்க்குமாம். அந்த பார்த்த உடனே அந்த புறாவிற்கு வந்து பயம் வந்து விடுமாம். உடனடியாக அது கீழ் நோக்கி பார்க்குமாம். கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது வேடனுடுவன் தன்னை நோக்கி வந்து அம்புகளால் அம்புகள் விடுவதை பார்த்து கொண்டு பார்த்தானாம். இந்த புறாவை நோக்கி அதை பார்த்த இந்த புறா வந்து என்ன செய்திருக்கும், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164644 2 2 2.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம். நான் சுதா.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: நீண்ட
0: இடைவெளிக்கு அப்புறம் தான் கிடைக்கிறீங்க.
1: பாட்டு வந்து இந்த நான் அவன இல்ல ஏனுனாக்கு அந்த பாட்டு
0: ஏன் எனக்கு மயக்கம். நல்லது கேட்டு மக்களுங்க நன்றி. நன்றி. இந்த பாடல் வந்து நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் இணைந்து பாடிய ஒரு பாடல். அளிக்கும் இந்த நேரம் 6:14 நிமிடம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வன்பா.
2: எப்படி இருக்கிறீங்க வன்பா?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாடல்? இங்க வெயில் இல்லையா? சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு புது நெல் புது நாட்டில் இருந்து
2: பூத்த சோலை.
3: ஆமா அசையாம அப்படியே இருந்திருக்கு. மோண்டும் வந்தான் முடி கொடுத்த கூடாதானே, நான் யோசிச்சு தானே முடி கொடுக்கணும். அப்ப அசையாம இருந்திருக்கேன். சில வேல பறந்து வந்து வீடனை கண்டுதண்டா, அது வீடனை கண்டு பறந்து போயிருக்கும். அப்படி பறந்து போனாம என்னால பார்க்கலாம் இல்லைன்னா வீடம் வந்து பறந்த பார்த்து தச்சுட்டு கவனம் சார்னாக்கெல்லாம் பார்க்கலாம். அவன் யோசிச்சு
2: அழகான ஒரு பதில், நல்ல கதை. உங்களுடைய கதை பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி
2: நன்றி. அழைக்கும் இந்த நேரம் 6:21 நிமிடம்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நாம் பபிகதைக்கிறோம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: வேலை எல்லாம் முடிஞ்சுதா?
2: ஓ, வேலை முடிஞ்சு வீட்டு போய்
1: கொண்டிருக்கிறேன். நல்லது. சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாட தெரிவு?
2: எனக்கு வந்து மலரே மௌனமா அந்த பாட்டு. மற்ற நீங்க ஒரு கதை சொன்னீங்களே.
1: ஆமா.
2: அப்ப கீழே வேடன் அம்போட்டு மேல சரத்து தருதுண்டா, அந்த ஸ்ட்ராங்கான மரமண்டு சொன்னா, அப்ப அந்த புறா யோசிச்சு பார்க்கும் அந்த ஸ்ட்ராங்கான கிளேக்குள்ள ஒழிச்சிருந்தா பிறந்து கீழே விரையிலாத வேடன் அம்பு விட்டாலும் அது தனக்கு பிடிக்காது தானே, அது ஸ்டார்ட் பண்ணிட்டு மர கிளையல் அப்படியே அதுக்குள்ள ஒழிச்சிருந்துருக்கு.
1: அதுக்குள்ள ஒழிச்சிருந்துருக்கு. ஆஹா,
2: வேற ஒண்ணும் செய்யல. மேல போனா அது பிடிக்கும், கிளத்துனா இது பிடிக்கும்,
1: எப்படியாவது தப்பித்து இருக்கும். அப்படியா? பார்க்கலாம் உங்களுடைய கற்பனை எப்படி என்று. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: இந்த பாடல் வந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 6:27.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்,
2: கமல் பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் வந்து புதிய தென்றல் படத்துல இருந்து, தென்றலிலே மிதந்து வந்த ரூபமங்கை அந்த பாடல் இருக்கும். வந்து
1: இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது?
2: ஓ, நல்லா போய் கொண்டு இருக்குது. நல்ல விதறானே, ஆயிரம் பக்கம் இல்ல, குளிச்சு வந்து நல்லா இருக்குது.
1: ஆமா,
2: வேலை முடிச்சு வந்து வீட்டு வேலைகள் செய்ய நினைக்கிறோம்.
1: நல்லது, பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து எஸ்பிவி மற்றும் சித்ரா அணிந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:34.

0: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, செவந்தி கலெக்டரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்துல இருந்து ஜானகி தேவி ராமனை தேடி.
1: என்ன பாடல்?
2: சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்துல இருந்து ஜானகி தேவி.
1: ஜானகி தேவி, ஆமாம், எனக்கு வேறு இன்னும் கேட்டது. ஆமாம், உங்களுடைய பாடல் பெறுகிறது கேட்டு மகளுங்கள். நன்றி,
2: நன்றி. வணக்கம்.
1: சித்ராமா பாடிய பாடல், நன்றி.
2: ஆமாம், நன்றி.
1: வணக்கம். இந்த நேரம் 6:40 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: இனிய மாலை. வணக்கம் ரஜி, கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா மகிழ்ச்சி அவுத்தமா இருக்கிறேன். முதலில் வன்கோர் காந்திக்கு நன்றி. அதை சொல்லி தெரிவித்த இது எனக்கு நன்றி. ஏனென்றால் நான் காலையில் ரேடியோ வானொலி கேட்கவில்லை. நான் காலையில நிறைய பயிற்சிக்கு போடுறது. நன்னிக்கவனம் காந்தி. மற்றது எனக்கு இந்த பாட்டு வந்து கோகுலம் படத்துல புது ரோஜா பூத்திருக்கு இளமாலையிலே.
2: நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
3: கேள்வி என்னன்னா, இது கல்வியா கிடக்க ஒரு புறம் இடன் மறுபுறம் நாகம் இருந்துக்கு நடுவு அழகிய கலைமா. இப்ப புறா கொஞ்சம் மொத்தமான மரக்களான நடுவுல நின்றுக்கும் வேடந்தி அம்புக்கு தப்பக்கூடிய மாதிரி சுற்றுமுத்தம் பார்த்து கொண்டே இருக்கும் மரத்துல ஒரு ஒரு சிறிய பொந்து தெரிந்திருக்கும். அப்போ பறந்து கிட்ட வர மெதுவா அந்த கொப்பொழிய நடந்து போய் அந்த பொந்துக்குள்ள போயிருக்கும். கீழே பிறந்த கண்ட வேடன் பிறந்து அம்பாலே இருப்பான்.
2: அப்ப பறந்துதான் இறந்திருக்கும். புறா வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கும்.
3: புறா பாதுகாப்பா இருந்திருக்கும், ஏன்னா மரத்துல பொந்துகள் இருக்கிற வழக்கம் தானே.
2: நன்றி, வணக்கம். நன்றி. இந்த பாடல் மனோஷ் வண்ணலதாவின் குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மதன் பேசுகிறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பாட்டை கேட்போம், என்ன பொல்லாதவன் படத்துல இருந்து அதோ வாராண்டி வாரன் அந்த பாட்டு.
1: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதை சொன்னோம், கேட்டீர்களா?
2: புறா மெதுவா பறந்து கீழே வந்து மேல பறந்து போனா கடலுக்கு பிடிச்சோண்டு போயிடுவோம் தெரியுமா? இப்ப கீழே பறந்து வந்து வீடனுக்கிட்ட வந்து சொல்லும், நீ பொல்லாதவனா இருந்தாலும் நீ நல்லவன் என்று சொல்லி காதலின்ற பேரை சொல்லும். அப்ப அவனுக்கு நல்ல சந்தோஷம். அவன் சொல்லுவான், சரி, நான் இன்றைக்கு நவம்பர் இன்றைக்கு 6ஆம் தேதி இன்றைக்கு தீபாவளி வேற, அப்ப நான் இந்த உனக்கு ரிலீஸ் பண்ணல, அந்த கலத்துக்கு ரிலீஸ் பண்ணி அதை சாப்பிடலாம், அந்த மீட்டில் அதே கொண்டு இந்த வேட குளத்து இருக்கிற அகமோகளுக்கு விருந்து படைக்க போறேன் தீபாவளி என்று சொல்லி போட்டு கழுதை சாப்பிட்டு கழுதை தூக்கி கொண்டு போவான். குறாவ கையில் கொண்டு இந்த காதலிட்ட கொடுப்பான்,
1: நல்லது. பாடல் கேட்டு மகளுங்க, நன்றி. இந்த பாடல் SPB வாணிஜியராம் பாடிய பாடல். 6:53 நிமிடம்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரஜினா, ஷெரின் கதைக்கு எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமாக இருக்கிறேன், நன்றி.
3: ஷெரின், எனக்கு என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு அங்காடி திறத்து படத்துல இருந்து உன் பேரை சொல்லும் போது.
3: பேரை சொல்லும் போது நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்களா? நல்லது, பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
4: நன்றி, வணக்கம்,
3: நன்றி. இந்த பாடல் வந்து நரேஷ் ஐயல் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில். ஒழிக்கும் நேரம் 6:58.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
5: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
6: மனத்தியாள செய்திகள்
7: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
8: பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்தில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சீன வம்சாவளியைச் சேர்ந்த கனேடிய பணியாளரிடம் இடம்பெற்ற விசாரணையில் பிணை மறுக்கப்பட்டிருப்பதாக பெல்ஜியத்தின் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சந்தேகநபர் வழக்கு விசாரணை முடியும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டியிருக்கும் என பெல்ஜிய நீதிமன்றத்தின் விசாரணைக்கு முந்தைய நடைமுறைகளை கையாளும் பிரிவு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பெல்ஜியத்தின் குற்றச்சாட்டு மதிப்பாய்வு பிரிவில் இந்த முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செய்யும் உரிமை அவருக்கு உண்டு என்று அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தின் மான்ஸ் நகரில் அமைந்திருக்கின்ற நேட்டோவின் ஐரோப்பிய நேச நாட்டு படைகளின் உயரிய தலைமையகத்தில் இந்த நபர் பயிற்சி பணியாளராக பணியாற்றி வந்தார். சந்தேக நபரின் நடவடிக்கைகள் நேட்டோ பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர்கள் அந்த விவகாரத்தை பெல்ஜியத்தின் பொது உளவு மற்றும் பாதுகாப்பு சேவை பிரிவிடம் ஒப்படைத்ததாகவும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. சந்தேக நபர் ஜூலை 24 கைது செய்யப்பட்டார். தற்போதுள்ள நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு சரிபார்ப்பு முறைகள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி தெரிவித்திருக்கின்றார். புதிய தரவு மையங்களுக்கான திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கல்கரி நகரின் எல்லையில் அமைந்திருக்கின்ற கிராமப்புற நகராட்சியின் கவுன்சிலர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டில் இந்த சூழல் பெருமளவு மாறியிருப்பதாக கடந்த வாரம் இடம்பெற்ற கவுன்சில் கூட்டத்தில் கவுன்சிலர் அலிசன் வைட்டிங் தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் பதிவு ரோக்கிவியூ கவுண்டி இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தரவு மையங்களின் தாக்கங்கள் குறித்த பொதுவான அறிவும் புரிதலும் மாறியிருக்கின்றன. இதுகுறித்த பொதுமக்களின் பார்வையும் ஈடுபாடும் மாறியிருப்பதாக அவர் தெரிவித்தார். தரவு மைய பயன்பாட்டுக்காக நிலத்தின் வகையை மாற்றக்கோரும் புதிய விண்ணப்பங்கள் மீது தற்காலிக தடை விதிக்குமாறு அந்த பகுதி நிர்வாகத்திற்கு உத்தரவிடும் தீர்மானம் ஒன்றை வைட்டிங் முன்மொழிந்தார். தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா துறைகளின் வளர்ச்சியை வழிநடத்துவதற்காக வளர்ந்து வரும் துறைக்கான உத்தி மற்றும் புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பை மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அங்கீகரிக்கும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும். இந்த பணிகள் கோடைகால நிறைவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைட்டிங்கின் தீர்மானம் 5-2 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேறியிருக்கின்றது. யுக்ரைனில் தற்பொழுது சிக்கியுள்ள இந்திய கப்பல் மாலுமிகளின் நலனுக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்படுவதாக யுக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் தெரிவித்தது. MV அமீர் 1 என்ற கப்பல் யுக்ரைனில் நங்கூரமிடப்பட்டதை தொடர்ந்து அதிலிருந்த 13 இந்திய கப்பல் ஊழியர்கள் அங்கு சிக்கியிருப்பதாக ஃபோர்வர்ட் சிமென்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அமைப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. 13 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 15 ஊழியர்களோடு அந்த கப்பல் தற்பொழுது யுக்ரைனின் சோனோமாஸ்க் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலுக்கு அருகிலேயே தொடர்ச்சியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் ரஷ்யா யுக்ரைன் போரில் சிக்கி கருங்கடலில் குறைந்தது 5 இந்திய கப்பல்கள் சிக்கியிருப்பதாகவும் இதில் 5 ஊழியர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வணிக கப்பல் மீதான ரஷ்ய தாக்குதலில் 4 கொல்லப்பட்ட நிலையில் ரஷ்ய கடல் எல்லைக்குள் இருந்த கப்பல் மீதான யுக்ரைனின் தாக்குதலில் ஒரு இந்தியர் உயிரிழந்தார். உலகின் நீண்டதூர விமான சேவை வழங்கும் முயற்சியாக தொடர்ந்து 24 நிமிடங்கள் ஏபஸ் விமானத்தை பறக்கவிட்டு ஆஸ்திரேலியாவின் குவாண்டஸ் விமான சேவை நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வணிக ரீதியிலான இந்த ஏபஸ் A350 ரக விமானம் ஜூலை 27 மாலை 5:27 மெல்பர்னிலிருந்து புறப்பட்டு ஜூலை 28 மாலை பிரான்சின் டுலஸ் நகருக்கு சென்றடைந்தது. மெல்பர்னில் இருந்து புறப்பட்டு பசிபிக் பெருங்கடல், அமெரிக்கா, கனடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து 23,075 கிலோமீட்டர் தூரத்தை அந்த விமானம் கடந்திருக்கின்றது. சுமார் 24 மணி நேரம் 24 நிமிடங்கள் தொடர்ந்து வானில் பறந்திருக்கின்றது. இதன் மூலம் அதிக தூரம் வானத்தில் பறந்து சாதனை படைத்திருக்கின்றது. 2005 ஆண்டு ஹாங்காங் லண்டன் சோதனை பயணத்தின் போது போயிங் 777-200 LR விமானம் படைத்த 22 மணி நேரம் 24 நிமிடங்கள் என்ற முந்தைய சாதனையை இந்த விமானம் முறியடித்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் இருந்து லண்டன் மற்றும் நியூயார்க் நகரங்களுக்கு 2027 ஆண்டு முதல் நீண்ட சேவையை ஆரம்பிப்பதை நோக்கமாக கொண்ட குவாண்டஸ் நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்திற்கு இந்த சாதனை பயணம் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் 2025-27 ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியல் நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியா முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. தென்னாப்பிரிக்க அணி இரண்டாம் இடத்திலும் நியூசிலாந்து மூன்றாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன. பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் என்பன நான்காம் இடம் முதல் எட்டாம் இடம் வரையில் தரப்படுத்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தானிய அணி புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகளை பொறுத்தவரையில் வெற்றிகளுக்கு 12 புள்ளிகளும் சம முடிவுகளுக்கு 6 புள்ளிகளும் வழங்கப்படுகின்றன. வெற்றி தோல்வியில்லாத முடிவுகளுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. குறைந்த ஓவர் வீச்சு வீதத்துக்கான அணிகளின் புள்ளிகள் குறைக்கப்படலாம். இந்த நிலையில் லீக் சுற்று முடிவில் புள்ளிகள் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் 2027 ஆண்டு இறுதிப் போட்டிக்கு தகுதி
4: பெறவுள்ளன.
5: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 28 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்கமணி தொலைபேசி எண் 4164462222.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அடர்ந்த காடு இருக்குமா, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மரம் இருக்குமாம். அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் நல்ல பழம் வாய்ந்த கிளைகளாக இருக்குமாம். அந்த கிளையில் வந்து ஒரு புறா வந்து களைத்து போய் வந்திருக்குமாம். அந்த நேரம் பார்த்து அது மேலே நோக்கி பார்க்கும் பொழுது பார்த்தால் வானத்தில் இருந்து ஒரு பறந்து அதை நோக்கி வந்து கொண்டிருக்குமாம். இதை பார்த்து அந்த புறா பயந்து போய் கீழ் நோக்கி பார்க்குமாம். கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு வேடன் வந்து ஒரு அம்புடன் வந்து இந்த புறாவை நோக்கி பார்த்து கொண்டிருப்பானாம். இதை பார்த்து அந்த புறா என்ன செய்திருக்கும், இதுதான் கேள்வி. இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையில் நான் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். ஏதோ நல்லதா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லதா இருக்கு. உங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் நேர்வு தெரிசியும் பாடல்களோட
0: நல்லது சொல்லுங்க. நீங்க என்ன பாடல் தெரியுது?
1: எனக்கு இன்றைக்கு அருள்வான் படத்தில் இருந்த ஒரு புது பாடல் உண்டு, அல்லிப்பூ என்ற பாடல். அந்த பாடலை கேட்போம்.
0: நல்லது. கதை கேட்டீர்களா?
1: ஆமாம்
0: சொல்லுங்க.
1: கதை நானும் வந்து யுத்தம் ஒரு தீர்வாகாது, அப்ப பேச்சுவார்த்தை தான், சமாதானம் பேச்சுவார்த்தை தான் இந்த யுத்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வா இருக்கும்.
0: பேச்சுவார்த்தையும் பேசி போட்டு திருப்பி யுத்தம் செய்யறார்கள், அதுக்கு என்ன செய்வது?
1: அது புரியும். ஏதோ ஒரு முடிவுக்கு வரத்தானே போகணும். இன்னைக்கு சொல்லி ரெண்டு பேரும் தோத்து போக்குல்ல, ஒரு தீர்வுக்கு வரத்தானே போகணும்.
0: அப்ப இப்ப புறாவும் வேடனும் பேச வேண்டுமா இல்ல பரந்துடன் பேச வேண்டுமா?
1: புறா வந்து பரந்தோட தான் பேசணும்.
0: அப்படியா?
1: பரந்தோட பேசினா தான் இதுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஏண்டா இல்லப்ப எப்பவுமே வந்து புறா வேடன் ஒரு நாளைக்கு வந்துட்டு போயிடும். அப்படியும் அந்த பறந்து வந்து அங்கேயே சுத்தி கொண்டுக்க போகுது. அப்ப வானத்துல இருக்கிறது தானே, அப்ப அது எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியாது. டக்கண்டு வந்து வீர காவி கொண்டு போடும். அப்ப பறந்தோட பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்ப சொல்லி இருக்கும் பறந்துட்ட, நான் ஒரு சின்ன பறவை, உனக்கு இப்ப இந்த உன் பசிக்கு இந்த மாம்சம் காணாது. நீ நான் பறக்குற மாதிரி பறக்குறேன் ஒரு பக்கத்துக்கு, வேடனப்ப என்ன குறி வைக்கிறதுக்கு பாப்பான். அந்த நேரம் பார்த்து நீ வேடனை கொத்தி உடுத்தி போட்டு இரையாக்கி
0: விடல,
1: உனக்கு அதிக நாளைக்கு இரை காணும். நீ வேட்டையாடத்தே இல்லை, ஒரேடியா அதுதான் உனக்கு நல்ல வழியா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கு. நான் பறக்குற மாதிரி பறக்குறேன், நீ அந்த நேரம் பார்த்து வேடனை கொத்தி கொடுத்து உனக்கு பெரிய ஒரு மாசம் கிடைக்கும் சொல்லி
0: பார்க்கலாம். உங்களுடைய கற்பனை எப்படி இருக்கிறது என்று பாடலும் கேட்டு மக்களுங்க. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் ஜீவியினுடைய இசையமைப்பில் ஜோகபாதியின் வரிகள், ஜீவியின் குரலில்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: யோசிச்சிருக்கும் இதே தெரிஞ்ச தப்பிக்கணும். ஒளிஞ்சிட்டு என்ன சொல்றது, வேர்ட நம்ப இருக்கு ரெடியா இருக்க அந்த கழுதும் புறாவை நோக்கித்தான் வருது. அப்ப புறா என்ன செய்யணும்னா ரெண்டு பேரும் திட்டமிட்ட வரைக்க டக்கண்டு அது பறந்துடும், உள்ளுக்கு பறந்துடும். அப்ப அந்த அம்பு போய் அப்படியே கழுக தாக்கிடும். நான் கழுக இறந்து
1: ஆனாலும் அந்த வேர்டன் வந்து அதிக இடத்துல நிப்பார் தானே அந்த காட்டுக்குள்ள. அப்ப வேர்டன் திருப்பி ஃபைண்ட் பண்ணி இந்த புறாவை திருப்பி வெட்டியாட முடியாதா?
2: ஆமா, அதுவும் ஒரு வழியில நடக்கலாம். இந்த புறாவை தப்ப விட கூடாதுன்னு சொல்லி வேட்டையாடலாம். ஆனா புறா சின்ன பறவை தான், அது நினைச்சா அவர் அவர்கிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வில் எடுத்து அம்பு எடுத்து ரெடி பண்றதுக்கு கொஞ்சம்
1: உங்களுடைய பாடலும் கேட்டு மாக்கலைங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி.
1: அழைப்பில் இன்னொரு நேயரும் இருக்கிறார், அவர் பதில் மட்டும் சொல்ல போகிறாராம், பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். யார் கதைக்கிறீங்க?
3: சாந்தம் பிராண்டன்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க.
3: அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கும் புறா. சரி, எனக்கு நான் வேட நோக்கு பறப்போம். அப்ப என்ன கழுவுது ரத்தம்? அப்ப வேடன் என்ன பண்ணணும்? அப்ப அந்த தன்னட்டத்தான் கழுவு வருது. வேடன் புறாவன்னு செய்யாண்டு தெரியும். கழுகை நோக்கி, கழுகை நோக்கி அம்ப வேடன் விடுவார். என்ற கருத்து,
1: கழுகை நோக்கி தான் வேடன் அம்பு விடுவார்.
3: என்ன புறா ஒன்றும் செய்யாதான மனுஷனை கழுகு புறாவுக்கு பின்னால விளையக்குள்ள உடனே பண்ணி என்ன திறத்து கொண்டு வருது அந்த கழுகு? உடனே அன்பு கழுகுக்கு நிரப்புவோம் நான்
1: நினைக்கிறேன். அப்ப புறா தப்பி இருக்கு.
3: ஓ ஓ, அந்த ஒரு அம்பு தான் விடலாம். என்ன
1: பார்க்கலாம். நன்றி.
3: நன்றி, பாருங்க சரி என்ன மாதிரி.
1: கண்டிப்பா பார்க்கலாம். நன்றி. இந்த பாடல் ஹரிஹரனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:27.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, நான் பவானி ரவிங்க.
0: நல்ல சுகமாக இருக்கின்றே, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: சுகமா இருக்கோம், நிகழ்ச்சியா கேட்டுருக்கோம்.
0: எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை?
5: வென்கூவர் நல்லா இருக்கு, சன்ஷோனா இருக்கு, 25 நினைக்கிறது.
0: அப்ப என்ஜாய் பண்ணிக்கொண்டு
5: இருக்கிறீங்க? இங்க ஒண்ணு பேர ஒண்ணு கூட்ட வச்சிருக்கோம்.
0: நல்லது சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
5: எனக்கு வந்து பணக்காரன் படத்துல இருந்து பாட்டு வந்து 2-3 வந்து சேர்ந்தது, அந்த பாட்டை கேட்போம்.
0: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி.
5: நன்றி.
0: இந்த பாடல் SPB மற்றும் சித்ராவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:33.

0: முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜு.
2: வணக்கம் சுவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
2: பாட
3: போட்டக்காரன் திரைப்படத்தில இருந்து என்னச்சு மண்டை ரெண்டு ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.
2: நன்றி. கிருஷ்ண ஐயர் மற்றும் சோபா சேகரின் குரலில்
4: குஸ்து அலமாஸ்மிகாசா சூமிகாசா ஷூ.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: Everything okay, no problem and dinam
4: bar kalam closing that adikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: வணக்கம். வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்க வழியில நிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியா? வேலை சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
6: ஹீரோ படத்துல
4: கதையும் கேட்டீர்களா?
6: இந்த பாடல்
4: சொல்லுங்க.
6: நான் நினைக்கிறேன் புறா வந்து போதனை நோக்கி பறந்து இருக்கும். உடனே இந்த காலாடியில போய் விழுந்திருக்கும். கழுகுக்கு வந்து தண்டீங்க ஒன்று வேர்டன் புறா, வேர்டனுக்கு ஒரு ஒரு எம் தான் புறா மட்டும்.
4: புறா மட்டும்
6: அப்ப புறா நினைச்சிருக்கும் வேர்டன் அடியில போனால் கழுகு வந்து வேர்டனை தூக்கி கொண்டு போயிருக்கும்.
4: பார்க்கலாம் உங்களுடைய கற்பனை கதை எப்படி இருக்கிறது பார்க்கலாம். பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
6: அது மட்டும் இல்ல
4: சொல்லுங்க,
6: கண்ணாடி போட்டு இருப்பா?
4: கண்ணாடி போட்டு இருப்பதா?
6: அதுதான் கொஞ்சம் பார்வை உறையு. கழுகு வந்து கூர்மையான கண் தானே, அப்ப அது ஏம் பண்ற ஈஸி. அப்ப புராணி நெஞ்சிருக்கும் இவர் அம்பால தன்னை ஏம் பண்ண மாட்டாரு. அப்ப அதுதான் போய்
4: பார்க்கலாம். நன்றி,
6: நன்றி,
4: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் சித்ராவின் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் அதே சுகமாக இருக்கேன்.
3: அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரிவு?
4: பாடல் வந்து நானும் ரவிதான் படத்துல இருந்து தங்கமே உன்னைத்தான் தேடிங்கிற பாடல். அந்த பாடல் கேட்போம். நீங்க சொன்ன கதை என்னது, குருவி இருக்கா? குருவி புறா இருக்கு, கீழே யார் இருக்கா? வேடன் இருக்கான், டப்புன்னு பிடிச்சிருவான், மேல பருந்து பறக்குது. மேல போனா அது தின்றும், கீழே போனா இவன் பிடிச்ச வறு தின்றான். எப்படி இருந்தாலும் உயிர் போறது நிச்சயம். ஆனா அந்த புறா யோசிச்சிருக்கோம், அப்படியே பாத்துருக்கோம். பாம்பு, பாம்பை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணாத வரைக்கும் அது பாட்டு போயிட்டு இருக்கும். நம்ம ஏதாவது சிலமிச்சம் பண்ணோம்னா நம்மள கொத்திரும். அந்த புறா பாத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு பொந்துல பாம்பு அப்படியே இருந்திருக்கு. இவன் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கான். வேடன் அவனுக்கு தெரியல, கவனிக்கல. இந்த புறா என்ன பண்ணிருக்கு, இவன் நம்ம தப்பிக்கணும்னா ரெண்டு பேர்ல யாராவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பறக்கிற மாதிரி பாம்பு நோத்தி பறக்கிற மாதிரி பறந்துச்சு. டப்புன்னு பாம்பு நம்ம கொத்த வரைஞ்சு டக்குன்னு வேடனை போட்டு தள்ளிடுச்சு. இவன் கையை தவறி அம்பு தவறி போய் பருந்து போட்டு தள்ளிடுச்சு. தீமன் நினைச்சவங்க ரெண்டு பேருமே காலி, நன்மை நினைச்சவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம யாருக்கு தீமன் நினைக்காத வரைக்கும் நம்ம பாட்டு நம்ம வேலை செய்யுமே எல்லாமே நல்லதுதான் அப்படின்ட்டு. அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணா, உங்க வீட்டுக்கு பயங்கர பொண்டாட்டி தகராறு, பொண்டாட்டி பலகாரம் அற விட்டுட்டு வெளியில ஓடி வந்துட்டான். வெளியில கதவை திறந்தபோது இந்த பக்கம் பார்த்தா போலீஸ் வர்றான். ஐயோ, போலீஸ் சொல்லிட்டா நம்மளுக்கு பின்னிடுவாங்களே. இந்த பக்கம் வளம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா மாமனார் மாமியார் வர்றாங்க. அவன் அதோட ரவுடி, எந்த பக்கம் போறது, ரெண்டு பக்கம் போன சொல்லு. பொண்ணு என்ன பண்ணிட்டான், தங்கமே ஒன்னதான் தேடி வந்து அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா முன்னாடி பேச்சு பேச்சு உடம்பு கட்டி பிடிச்சிட்டான் ரெண்டு பேரும் போற வரைக்கும். அப்புறம் ஓடி போயிட்டான். இவன் நல்ல நேரம்,
3: நல்ல ஒரு நேரம்.
4: ஆமா,
3: நல்லது. நன்றி, நல்ல கதை, உங்களுடைய கதைகள். நன்றி
4: நன்றி நன்றி, வணக்கம்.
5: வேடன் வந்து கீழே நிக்கிறான், தருந்து மேல சுத்துது. இவைக்கு ரெண்டு புறா வந்து மரத்துல நிக்குது. புறாக்கு மரத்துல நிக்கிறது என்ன செய்யும், புறா என்ன செய்யும், வேடன் அம்பு இயற நேரம் பார்த்து புறா கிளையே தாவிடும்.
3: புறா பறந்துடும், பறந்துதான் இறந்து போகுமா? ஆனால் வேடன் கீழே நிக்கிற வேடன் வந்து இன்னொரு அம்பால வந்து அந்த புறாவை கொல்ல முடியாது.
5: அது பறந்துருந்தான இவர் அங்க விட்டு விட்டுட்டு பாப்பா பறந்து புறாவுக்கு படுமண்டு, அது பறந்துட பட்டுடும். பறந்துட பட்டத சந்தோஷத்துல புறா பறந்துடும்.
3: பார்க்கலாம். நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
5: நன்றி
3: நன்றி. ஆமாம், என்னுடைய பதிலும் வந்து ரமேஷ் அவர்கள் வைத்திருந்த பதில் மாதிரி தான். என்னுடைய பதில சுட்டு விட்டார் போல இருக்குது. அதாவது என்ன செய்ய மாட்டா, அந்த ஒரு பாம்பு வரும். நீங்க எல்லோரும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு காட்டில் கதையை நான் முதலில் இருந்து சொல்கின்றேன். என்னென்றால், ஒரு காட்டில் வந்து அடர்ந்த காட்டில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குமாம். அந்த மரத்தில் வந்து நல்ல முதிர்ந்த கிளைகள் இருக்குமாம். அந்த கிளைகளில் வந்து ஒரு புறா வந்து களைத்து போய் வந்திருக்குமாம். அந்த நேரம் பார்த்து அது மேல் நோக்கி பார்க்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு பறந்து பறந்து வருமாம். அதை நோக்கி அதை பார்த்து அந்த புறா வந்து பயந்து போய் கீழ் நோக்கி பார்க்குமாம். கீழே வந்து வேடன் வந்து அம்புடன் அந்த புறாவை நோக்கி பார்த்து கொண்டிருப்பானாம். இதை பார்த்த புறா என்ன செய்திருக்கும் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. புறா என்ன செய்திருக்கும் என்றால், இந்த வேடன் வந்து வேடனை வந்து பக்கத்தில் இருந்த பாம்பு வந்து கொத்தி விட்டதாம். அந்த கொத்தின தருணத்தில் வந்து வேடனுடைய அம்பு வந்து தவறுதலாக அதன் வந்த பறந்தின் மேல் பட்டு பறந்து மறந்து விட்டதாம். அப்போ இந்த இது என்ன செய்ததுன்னு அந்த புறா வந்து கடவுள்கிட்ட கேட்குது. ரெண்டு பக்கமும் என்னை காப்பாற்ற சொல்லி கடவுள்கிட்ட கேட்குது. அந்த கேட்கும் பொழுது, கண்ணை மூடி கேட்கும் பொழுது தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. என்னென்றால், பாம்பு வந்து கொத்தி இந்த வேடன் வந்து இறந்து போகிறான். வேடனுடைய அம்பு வந்து தவறுதலாக அவன் இறக்கும் தருணத்தில் அந்த தவறுதலாக போய் வந்து இந்த பறந்தின் மேல்பட்டு பறந்து மறந்து போகுது. இந்த புறா வந்து கண்முழித்து பார்க்கும் பொழுது பார்த்தால், இரண்டு அதாவது மனிதனும் இறந்து விடுகின்றான், அந்த வேடனும் இறந்து விடுகின்றான், அந்த பறந்து மறந்து விடுகின்றான். அப்போ அது மகிழ்ச்சியாக பறந்து செல்லுது. அதனுடைய வானம் எல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல வெளிச்சமாக பறந்து செல்கின்றது. இந்த கதையை என்ன உணர்த்துகின்றது என்றால், எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நோக்கி அப்படி இருக்கும் பொழுது எல்லோருடைய, நாங்கள் யோசிப்போம், எல்லா கதவுகளுமே மூடப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு டாக்காவே இருக்கிறது, எந்த ஒரு விடியலும் இல்லாத மாதிரி இருக்கிறது என்று நினைப்பார்கள். அந்த நேரம் கடவுளை நோக்கி கும்பிட்டால் கண்டிப்பாக கடவுள் ஒரு நல்ல ஒரு விடியலை தருவார் என்பது தான் இந்த கதையை நமக்கு உணர்த்துகின்றது. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. வழிக்கும் இந்த பாடல் ரமேஷ் அவர்கள் கேட்ட பாடல். அனிருத்தினுடைய இசையில் விக்னேஷிவனுடைய வரிகளில் வந்த பாடல். நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் இருந்து அனிருத்தின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD